வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம்.

0: దని దని మా పని దగరిసా
1: ரிகரிக தரி நிதரி சரி புதா இப்ப மகரிக தரி நித பனிதா

நேரம் காலை 5:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம்.

பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடி

0: நேரம் காலை 5:56. இசை அமுதம் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா.

0: நேரம் காலை 5:56. இசை அமுதம் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா. பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண

பத்து தலை தத்த கடை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்ட திகிரில் இருவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே பத்தற்கிரதத்தை

வரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக எனவோத திக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொகு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நிறைவடைகிறது இசையமுதம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். ஆகாஷ்வாணி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
3: நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடை என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.

0: பேசு, அமைதியாக இரு. நண்பர்களே, இரு விடயமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இல்லை போல் தோன்றுகின்றதா? இல்லை நண்பர்களே, தொடர்பு இருக்கின்றது. எப்படி என்று கேட்கிறீர்களா? சொல்லுகிறேன், கேளுங்கள். உலகிலேயே மிக கூர்மையான ஆயுதம் எது? அம்பின் நுனி, வாள், விலங்குகளின் கூரிய பற்கள். இல்லை, இவை எல்லாவற்றையும் விட மிக மிக கூர்மையானது மனிதனின் நாக்கு. ஆயுதங்கள் உயிரை கொள்ளும். நாவின் கூர்மை, தன்னம்பிக்கை, தன்மானம் இரண்டினை அளிப்பதோடு அது ஏற்படுத்தும் வலியும் வடுவும் உயிர் உள்ள வரையில் கொள்ளும். எனவேதான் வள்ளுவர், யகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சுள்ளிழுக்கு பட்டு என்றார். பேசுதல் என்பது ஒரு அரிய கலை. அக்கலையினை சிறப்பாக கையாளத் தெரிந்தவர் ஒரு சிலரே. சிலர் நினைக்கிறார்கள், நான் தான் திறந்த புத்தகம் என்று. திறந்த புத்தகம் என்றால் எல்லோராலும் படிக்கப்படுவீர்கள். படித்து முடித்த பின் நீ இவ்வளவுதானா என்று நம்மை எளிதாக எடை போடுவார்கள். உன்னை பற்றி எல்லோரிடமும் எப்போதும் எல்லாவற்றையும் கூறாதே. நீ இவ்வளவுதான் என்று அடுத்தவர் உன்னை எடை போடும்படி பேசாதே. நீ புலம்புகிறாய், நான் நல்லதுதானே எல்லோருக்கும் செய்கின்றேன், நல்லவனாகத்தானே எல்லோரிடமும் நடந்து கொள்கின்றேன், அப்புறம் ஏன் என்னை யாரும் மதிப்பதில்லை என்று. அதற்கு காரணம் நீதான். குழப்பமாக இருக்கிறதா? ஒருவருக்கு நீயாகச் சென்று உதவுகிறாய், அவர் பிரச்சனைகளுக்கு நீ முதலில் சென்று தீர்வு கூறுகின்றாய். இப்படி இருக்கும்போது அவர்கள் உன்னை பயன்படுத்தி கொள்ளத்தானே செய்வார்கள். உன்னை எப்படி நடத்தினாலும் நீ உதவி செய்யத்தான் போகிறாய் என்ற காரணத்தால் உங்களுக்கான மதிப்பு அவர்களிடம் குறைந்துதான் போகும். எனவேதான் நாலு பேர் கூட்டமாக அமர்ந்திருக்கும் இடத்தில் மற்றவர் பேசுவதை நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் அங்கே அதிகம் பேசாதீர்கள். அங்கே அவர்களோடு வீண் விவாதம் செய்வது உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்வதற்கு சமம். நீ நன்றாக இருக்கிறாயா என்று யாராவது கேட்டால் உடனே அவரிடம் உன் முழு வரலாற்றையும் கூறி புலம்ப ஆரம்பிக்காதே. அவரின் கண்களை நேராக பார்த்து நன்றாக இருக்கிறேன் என்று புன்னகையோடு கூறு. அப்படி நீ கூறும்போது இவன் மட்டும் எப்படி எல்லா விடயத்தையும் இலகுவாக எடுத்துக்கொள்கின்றான் என்ற கேள்வி அவர்களை உங்களை விட தூரமாக நிற்க வைக்கும். என்னை இகழ்ந்தவர் முன் நான் எப்படி உயர்கிறேன் என்று பார் என்று சூளுரைக்காதே. உங்கள் ரகசியம்தான் உங்களுக்கு கவசம். உங்கள் திட்டங்கள்தான் உங்களுக்கு ஆயுதம். அதை ஏன் ஊர் முழுக்க சொல்லி உங்கள் பலத்தை நீங்களே குறைத்து கொள்ளுகின்றீர்கள்? நீங்கள் பேசுகின்ற வார்த்தையை விட பேசாத வார்த்தைகளுக்குத்தான் சக்தி அதிகம். உங்களை யாரும் முழுதாக கணிக்கக்கூடாது. இவன் நல்லவன் என்று யாரும் சொல்லவும் வேண்டாம், இவன் கெட்டவன் என்று யாரும் சொல்லவும் வேண்டாம். நீங்கள் யார் என்று கேள்விக்குறியோடு உங்களை அணுக வேண்டும். அப்படி உங்களை கேள்விக்குறியோடு அணுகும்போதுதான் உங்கள் மேல் அவர்களுக்கு பயமும் உங்கள் மேல் அவர்களுக்கு மரியாதையும் இருக்கும். இப்படி நீங்கள் இருக்க ஆரம்பித்துவிட்டால் இந்த உலகம் உங்களை பார்க்கின்ற விதமே தனியாகத்தான் இருக்கும். அதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளவும் முடியும். இப்போது உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். முட்டாள்களோடு விவாதம் செய்வது சுவற்றை நோக்கி ஒரு பந்தை எறிவது போன்றது. எரிந்த பந்து எரிந்த வேகத்தில் அப்படியே திரும்பி வரும். ஆனால் அறிவாளிகளோடு செய்கின்ற விவாதம் அவர்களிடமிருந்து ஒரு புதிய கருத்தை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்களுக்கு சமம் இல்லாதவரோடு பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலிருந்து உடனே விலகி சென்று விடுங்கள். பேசுவது சரியாக இருக்க வேண்டும். சரியாக இல்லை என்றால் அங்கே அமைதியாக இருந்துவிட்டு போ. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் உதவியாக இருக்கும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.
2: என்ன
3: மாதிரி

நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் இதோ பாடல் கேட்கலாம். ஹரிதாஸ் திரைப்படத்திற்காக

0: மே 20 இந்நாளின் சிறப்பு. சுற்றுச்சூழலுக்கு தேனீக்களின் பங்களிப்பை பாராட்டும் நோக்கில் உலக தேனீக்கள் தினம் மே 20 கொண்டாடப்படுகிறது.
1: 1498 மே 20 போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா இந்தியாவின் கோழிக்கோடு நகரை அடைந்தார்.
0: 1570 இதே நாளில் உலகின் முதலாவது நவீன நிலப்பட தொகுப்பை நிலப்பட வரைவியலாளர் அப்ரஹாம் ஓர்டோலியஸ் வரைந்தார்.
1: 1869 இதே நாளில் யாழ்ப்பாணத்தின் தொலைத்தொடர்பு இணைப்பு பணி நிறைவடைந்தது.
0: திரைப்பட வரலாற்றில் 1891 மே 20 தாமஸ் ஆல்வா எடிசன் தனது முதலாவது உடல் அசைவு ஒளிப்பட கருவியை காட்சிப்படுத்தினார்.
1: 1964 இதே நாளில் பிரபஞ்ச நுண்ணலை கதிர்வீச்சை உட்ரோ வில்சன் கண்டுபிடித்தார்.
0: 1983 இதே நாளில் எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் HIV கிருமிகளை கண்டுபிடித்த செய்திகள் முதல் தடவையாக வெளியிடப்பட்டன.
1: 1985 மே 20 வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா கியூபாவிற்கான வானொலி சேவையை ஆரம்பித்தது.
0: இந்திய கர்நாடக இசைப்பாடகர் MD ராமநாதன் அவர்களின் பிறந்த தினம் 1923 மே 20.
1: திரைப்பட இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான பாலு மகேந்திரா அவர்கள் பிறந்த தினம் 1939 மே 20.
0: சென்னை மாகாண முதல்வர் விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் த பிரகாசம் அவர்களின் நினைவு தினம் 1957 மே 20.
1: தமிழக அரசியல்வாதி சமூக செயற்பாட்டாளர் ச தர்மாம்பாள் அவர்களின் நினைவு தினம் 1959 மே 20.
0: 1875 மே 20 அனைத்துலக அலகுகள் முறைமையை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் 17 நாடுகள் கையெழுத்திட்டன. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் காலை 6:24. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். MS தோனி திரைப்படத்திற்காக.

0: நேயர்களை நினைவூட்டுகிறோம். இன்று முற்பகல் 11:02 வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கலை கல்வி வழிகாட்டி எனும் தலைப்போடு வளம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி முதல்வர் பி சாய்ராம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்களும் நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். இசை கல்லூரியில சேர்வதற்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சியில பங்கு பெறலாம்.
1: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: நேரம் காலை 6:30.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
5: பாரம்பரிய அறிவை கடத்துறது பத்தி ஏற்கனவே நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி கேட்டோம். பாரம்பரிய அறிவை

0: அடுத்த தலைமுறைக்கு கடத்தாததுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் கேடு தருகின்றன. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் அது சம்பந்தமா உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கிறேன். இயற்கை விஞ்ஞானி மாதவ் கட்கில் அவங்க ஒரு நூல்ல இது பத்தி குறிப்பிட்டிருந்தாரு. ஒரு வட மாநிலத்துல வலசை பறவைகள் அதிகமா வர்ற ஒரு இடம் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு வருஷம் பறவைகளுடைய வரத்து குறைஞ்சிருச்சு. பறவைகள் வரத்து குறைஞ்சதை கவனிச்ச ஒரு உலக அமைப்பு அந்த பறவைகள் வந்து புல்வெளிக்கு வரும். அந்த புல்வெளியில மனிதர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து மாடுகள் வைக்கிறதுனால அந்த பறவைகள் இடைஞ்சலாகுது. அதனால அந்த பறவைகள் அங்க வர்றதில்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மக்களை வேற இடத்துக்கு மாத்துறதுக்கு அரசுக்கு பரிந்துரை செஞ்சாங்க. அரசும் அந்த இடத்த பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா அறிவிச்சு அங்க மாடு மேய்க்கிறதுக்கான அனுமதியை தடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்கள் பாக்குறப்போ அடுத்தடுத்த வருடங்கள்ல இந்த வலசை பறவைகள் சுத்தமா வர்றதே குறைஞ்சு போச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எதனால இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிச்சதுக்கு அப்புறமும் இங்க வலசை பறவைகள் குறையுது அப்படிங்கிறப்போ இது சம்பந்தமா அந்த கிராமத்துல ஏற்கனவே இருந்த பெரியவங்க கிட்ட அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு போனாங்க. அங்க இருந்த பெரியவங்க சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல மேய்ச்சல் பண்றதுனால எருமைகள் இந்த புல்வெளிகளை மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு அந்த மண்ணை வந்து கொஞ்சம் குலைவா மாத்தும். மாடுகளுக்கு தேவையான புற்களை கிராம மக்கள் வெட்டி எடுக்கிறப்போ ஒரு கையில பிடிச்சி இறுக்கமா இழுத்துட்டு அப்புறம் அந்த புல்ல அறுப்பாங்க. அப்படி இழுக்கிறப்போ அந்த புல்கள் இருக்கக்கூடிய வேர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மண் வந்து இன்னும் கொஞ்சம் இலகுவா மாறும். இப்படி மண் இலகுவாகிறப்போ அந்த புல்லுகளுக்கு இடையில வளரக்கூடிய சில வகை கிழங்குகளை திங்கிறதுக்காக இந்த பறவைகள்லாம் வரும். அந்த கிழங்குகளை எடுக்கணும் அப்படின்னா அதனுடைய அழகால மண்ணை கொத்தி எடுக்கணுங்கிறப்போ மண்ணு ரொம்ப கடினமா இருந்துச்சுன்னா அந்த பறவைகளால அந்த கிழங்கை எடுத்து சாப்பிட முடியாது. அப்ப இலகுவா இருந்துச்சுன்னா ஈஸியா அந்த மண்ணை நோட்டி அந்த பறவைகள் அந்த கிழங்குகளை சாப்பிட முடியும். இதுக்கு இந்த எருமைகள் வந்து அந்த மண்களை மிதிக்கிறதுனாலையும் புற்களை கடினமா பிடிச்சு இழுத்து இவங்க அறுக்கிறப்போ அந்த வேர்பகுதிகள் இலகு மாறுறதுனாலையும் இந்த பறவைகளுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கு. அதுக்கு மாடுகள் மேய்ச்சல் தான் பெரிய அளவுல உதவி இருக்கு. அது போக நிறைய பறவைங்க இந்த மாடுகள் மேயிறப்போ அது பக்கத்துல நின்னுக்கும். மாடுகள் புற்களுக்குள்ள நடக்கிறப்போ அந்த புல்வெளிகளுக்குள்ள இருந்து பறக்கிற பூச்சிகளை பிடிச்சு தின்றதுக்காக இந்த வலசை பறவைகள் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கும். இப்ப இதனால பறவைகள் அங்க வர்றது காரணம் அப்படிங்கிறது இவங்க வந்து அந்த மேய்ச்சல் பண்றது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இது அந்த பெரியவங்க தகவலா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மக்களை அங்க மேய்ச்சலுக்கே அனுமதிச்சிருக்காங்க. நமக்கு சூழலியல் புரிதலே இல்லாம பாதுகாக்கம் அப்படிங்கிற பெயர்ல சில தவறுகளை செய்யறது கூட வழி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதனால பாரம்பரிய சூழலியல் அறிவை நம்ம தலைமுறைக்கு சொல்லித்தர்றதோட நம்ம முன்னோர்கள் சூழலியல் அறிவையும் முடிந்த வரை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது நம்மளுடைய கடமைனே சொல்லலாம். பாரம்பரிய அறிவோடு செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய சூழலியலை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது உலக அமைப்பால கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். பாரம்பரிய சூழலியல் அறிவை கடத்துவோம், இயற்கையை முழுமையாக காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 6 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம்

0: சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் கேவிகே வளாகத்தில் நாளை 21ஆம் தேதி சமச்சீர் உர மேலாண்மை முறைகள் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையலாம் என தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, இன்று புதன்கிழமை திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் குறுவைக்கேற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்கள் மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்த நிலைய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் நெல்லில் குறுவை பருவத்திற்கு ஏற்ற நவீன ரகங்கள், அதன் சிறப்பியல்புகள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், மண் பரிசோதனை, விதை நேர்த்தி, ஊட்டச்சத்து மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, விதை உற்பத்தி மற்றும் அறுவடை தொழில்நுட்பங்கள் போன்ற தலைப்புகளின் கீழ் பயிற்சி வழங்கப்பட உள்ளன. எனவே முன்பதிவு செய்த விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடையலாம். இவ்வாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் இன்று புதன்கிழமை நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து கொண்ட விவசாயிகள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மதுரை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, நடப்பு 2026-2027 காரிஃப் பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சாதாரண நெல் ரகங்களுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 72 ரூபாய் உயர்த்தி 2441 ரூபாயாகவும், சன்ன நெல் ரகங்களுக்கு 2461 ரூபாயாகவும் வழங்கப்பட உள்ளன. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் நாளை 21ஆம் தேதி வியாழக்கிழமை கறவை மாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள கால்நடை விவசாயிகள் மற்றும் சுய தொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். ஆர்வமுடையோர் பயிற்சிகள் பற்றிய முழு விவரங்களை நேரில் அல்லது இப்போது கூறப்போகும் தொலைபேசி மூலமாக அறிந்து பயிற்சியில் சேர்ந்து பயனடையலாம். மைய அலுவலகத்தின் தொலைபேசி எண் 0452-2483-903. தொடர்பு கொள்ள வேண்டிய நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை. தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை. இவ்வாறு மதுரை திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக் குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நார்மலாக குளம் மட்டும் கட்டிட்டு மேய்ச்சலுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம் வச்சுக்கோங்க, ஒரு 10 கிலோ வருதுன்னா கொஞ்சம் உலர் தீவனம் அந்த மாதிரி வச்சு நம்ம குட்டி வளர்த்தோம்னா கூட ஒரு 2-3 கிலோ வந்து ஏறிடும். நாங்கள் பிடிச்சிட்டு வரையிலே உயிர் எடைக்கு வந்து குட்டி ஒரு 10 கிலோ இருக்குன்னா நாங்கள் ஒரு 6 மாதம் வளர்க்கோம்னா உயிர் எடைக்கு ஒரு 30 கிலோ வந்துடும். 30 கிலோ 35 கிலோ வந்துச்சுன்னா அப்படியே ரேட்டு விற்றுருவோம். இடையில நோய் வாய்ப்புனா லோக்கல் டாக்டரை கூப்பிட்டு காமிச்சிருவோம். அவங்க ஒன்று கியூர் பண்ணிடலாம் அப்படின்னா மெடிசன் வாங்கி போடுவோம். அப்படி கியூர் பண்ண முடியலை அப்படின்ட்டாங்கன்னா ரொம்ப நோய் இதாக இருக்குன்னா அப்படியே புதைச்சிருவோம். வீக்லி ஒன்ஸ் ஆட்டை நல்லா குளிப்பாட்டிடுவோம். சோப் போட்டு நல்லா மோட்ரு தொட்டி கட்டி வச்சுருக்கோம் குளிக்கிறதுக்கு. அந்த இதில் சோப் போட்டு கழுவி இது பண்ணிட்டு ஆஸ்பத்திரியில் கேட்டோம்னா அந்த கொடிகள் கொடுப்பாங்க, அதை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு குளிப்பாட்டியிலே முக்கி முக்கி முக்கி முக்கி விட்டுருவோம். டெய்லி க்ளீன் பண்ணிடுவோம். நாங்கள் ஆடு நைட் அடைச்சிட்டு காலையில் திறந்து விட்டோன்னே கூட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். காலையிலையும் ஈவினிங்கும் செட்டுக்குள்ளே வெயில் அடிக்க தான் செய்யும். உண்ணிகள் நிறையா வந்துச்சுன்னா அந்த செட்டுலேயும் போட்டு க்ளீன் பண்ணிடுவோம். உண்ணி மருந்து ஊற்றி வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணி பண்ணி மறந்து டேங்கி இருக்கலாம், அந்த டேங்கில் போட்டு செட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு

0: அப்படியே விட்டுருவோம். வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கனால ஒன்று ரெண்டு இருக்கனால புடிங்க புடிங்க க்ளீன் பண்ணி அப்படியே பறித்து தீக்குள்ளே போட்டுருவோம். ஏன்னா பறித்து பறித்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புடிங்க புடிங்க கீழே போட்டுருவாங்க, இல்லைன்னா நசுக்குவாங்க, கல்லை வச்சு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது திரும்பி அது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த உண்ணியில் வந்து நிறைய அந்த பிளட்டு ஃபுல்லாக முட்டையாக தான் இருக்குமா டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் பிடுங்கி ஒரு சட்டியில் இந்த ஆட்டுகளுக்கு போக அது போடுவாங்க, அதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டு தேங்காய் மட்டை இதெல்லாம் தீ வைக்கல பிடிங்க பிடிங்க அதுக்குள்ளே போடுவோம். இல்லை நாங்கள் சோப் போட்டு க்ளீன் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அந்தளவுக்கு உண்ணிகள் வராது, கண்ட்ரோலாகவே இருந்துக்கிறோம். நாங்கள் வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கனால சோப் போட்டு நல்லா குட்டியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணுறதுனால அந்தளவுக்கு வராது. முடியவும் நல்லா ஒட்டை வெட்டிடுவோம். வாங்கிட்டு வந்தோடனே குட்டிகளுக்கு ஒட்டை முடியை வெட்டிட்டு நல்லா சோப் போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டுறதுனால அடுத்து போட்டு விட்ருவோம். அதுக்குமாரி ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குன்னா ஊசி இருக்குது, அதுக்கு ஊசி வாங்கி சார்ட்டை சொல்லுவோம், டாக்டர் வந்து ஊசி போட்டு விட்ருவாங்க உண்ணிகளுக்குன்னு. ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஊசி போட்டு விட்ருவாங்க. இந்த டைம் ஒரு மருந்து கொடுத்துருக்கோம்னா அடுத்த டைம் வேறு கம்பெனி மருந்து கொடுப்போம், அதுக்கடுத்து ஒருக்கா மாத்திரை கொடுப்போம், அந்த மாதிரி கொடுத்துருவோம். பிரச்சனை இல்லை. குட்டி பிடிக்கலே கொஞ்சம் நல்ல குட்டியாக பார்த்து பிடிக்கணும். கூட ஒரு 500 ரூபாயோ ஒரு 600 ரூபாயோ கூட வருதுன்னா கொஞ்சம் நல்லா பெரிய குட்டி, நல்லா ஆட்டு கூட போகிறது, குலை சாப்பிட்ற மாதிரி நல்லா குட்டி ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்து பிடிக்கணும். ஒவ்வொருத்தங்க குட்டி ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி பொடி குட்டி பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிற பருவத்திலேயே பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வந்து கொஞ்சம் அந்த பால் குடிக்கிறதுக்கு நினச்சிக்கிட்டே சரியாக இற சாப்பிடாது, மண்ணுகளை திங்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகும், சரியாக இற சாப்பிடாது, டைமிங் வந்து அதிகமாகும். 6 மாதத்தில் வளர்க்குறத 10 மாதம் வரைக்கும் இருக்கும். அதனால் நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, ஃபீடு இதெல்லாம் ரொம்ப காஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட்டாகும். குட்டி நாங்கள் பார்க்கையில கொஞ்சம் கால் நல்லா கனமாக இருக்கா, உடம்பு நல்லா ஹைட்டாக இருக்கா, கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கா, காதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய காதாக இருக்கா, முகம் நல்லா சைஸாக இருக்கா, நல்லா குட்டி கொஞ்சம் இப்போ ஒரு 10 குட்டி இருக்குன்னா அதில் அந்த ஒரு 4 குட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து அவங்க அந்த யார் வந்து கொண்டு வராங்களோ அவங்களோட ஆடுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மதர் ஃபாதர்லாம் எப்படி வச்சுருக்காங்க, நல்லா உயரமாக வச்சுருக்காங்களா, நல்லா அதுக்கு தக்கன உடம்பாக இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி தான் குட்டி செலக்ட் பண்ணி வாங்குவோம். அதுக்காண்டி எல்லாத்தையும் போய் வாங்கிட மாட்டோம். ஊருக்குள்ளே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் நல்ல ஆடை வச்சுருப்பாங்க. ஒரு 100 ஆடு வச்சுருக்காங்கன்னா அந்த 100 ஆடுமே நல்லா உயரம் தரம், ஹைட்டு வெயிட்டு கால் நல்லா கனமாக நல்லா உடம்பாக இருக்கிற மாதிரி ஆளுங்க அவங்ககிட்ட தான் போய் நாங்கள் குட்டி வாங்குவோம். அதுலேயும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இந்த வீட்டுகளில் கொஞ்சம் சின்ன சின்ன குட்டிகள், அதெல்லாம் ஒரு 5 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காண்டி அப்படிலாம் வாங்க மாட்டோம். லாபகரமாக நம்ம வளர்த்து கடைசி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ண முடியும். சொல்கிற ரேட்டுக்கு அவங்க வாங்குவாங்க, பெனிஃபிட் இருக்கணும். இப்போ நம்மகிட்ட 10 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 12 ரூபா கிடச்சா தான் நம்மகிட்ட குட்டி வாங்குவாங்க. அதுக்காக நம்ம வளர்த்துருக்கணும் குட்டி. மார்க்கெட்லேயும் விற்போம், அடுத்து இந்த லோக்கலில் கடைகள் இருக்குது, கறி கடைக்காரங்க அவங்களும் வந்து வாங்குவாங்க. அடுத்து இந்த கோயில் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி டயத்துக்கு யாரும் வந்து கேட்டு வருவாங்க. நம்மள்ட்ட இப்போ ஊருக்குள்ள ஒரு 4 பேர் 5 பேர் தான் இந்த மாதிரி ஆட்டுகள் வளர்ப்பாங்க. அப்படிங்கிற இந்த ஊருக்கு போனால் கடை இருக்கும், இவங்ககிட்ட போனால் இந்த மாதிரி குட்டிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். அங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது கேட்பாங்க, அப்போ ஆடு வளர்க்காங்க, கோழி வளர்க்காங்க, அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ இவங்ககிட்ட குட்டிகள் இருக்குது, கிடாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பழக்கத்துலேயே நிறைய பேர் வருவாங்க.
1: இதுவரை ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: சடக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோனிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை

0: நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களை கட்டியுள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில்

0: நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர் ஆடித்தேர் மாமல்லபுரம் திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு GS சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
4: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
5: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
4: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: நேரம் காலை 6:55.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில் தன்யான்னு ஒரு குழந்தை வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
4: வணக்கம், என் பெயர் தன்யா. நான் ஐயனாடார் ஜெயலட்சுமி அம்மாள் பள்ளியில் படிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு பாடல் சொல்றேன். எதனாலே எதனாலே பலவண்ண வானில் எதனாலே மின்மினி ஒளிர்வது எதனாலே ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே

0: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில் தன்யான்னு ஒரு குழந்தை வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம், என் பெயர் தன்யா. நான் ஐயனாடார் ஜெயலட்சுமி அம்மாள் பள்ளியில் படிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு பாடல் சொல்றேன். எதனாலே எதனாலே பலவண்ண வானில் எதனாலே, மின்மினி ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞன் ஆகலாம் அதனாலே. அடுத்த பாடலாக பாரதம் அன்றைய நாற்றாங்கால் பாடல். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரப்பில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தி சின்ன கைத்தட்டி அறத்தில் ஊன்ற கோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அடுத்த பாடலாக இளைய தோழனுக்கு, ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள், தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழுந்தெழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது, நீ விழுந்தாலும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விலர்களில் ஒளிரும் சூரிய விளக்கு, நட நாளை மட்டுமல்ல இன்று நம்முடையதுதான் நட.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை இதுவரை நீங்கள் கேட்டது பூந்தளிர். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: நிறைவடைகிறது புதிய காலை.

வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பொது அறிவிப்புகள், ஆலய அற்புதங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள் போன்ற பல

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும் போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

நேரம் காலை 7:10. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவு

0: உறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024 இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், ஃபின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டு வரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும், தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000

0: லட்சம் ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதியுதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
2: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் காலை 7:25.
4: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று மானாமதி.

0: வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்வோம். இந்த கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுகுன்றம் திருப்போரூர் சாலையில் உள்ள மானாபதியில் அமைந்துள்ளது. செங்கல்பட்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவு, திருக்கழுகுன்றத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வைகுண்டவாச பெருமாள் கோவில்கள் பல உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுகுன்றம் வட்டம் மானமதி என்னும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோவில் கலை நியமிக்க திருக்கோவில் பராமரிப்பின்றி சிதைந்துவிட்டது. அன்பர்கள் பலரால் ஆலயம் புனரமைக்கப்பட்டு 6/2/2022 சம்ப்ரோக்ஷணம் என்னும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று புதுப்பொலிவோடு இருக்கிறது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். அந்த காலத்தில் இந்த ஊர் பரமேஸ்வர விண்ணகரம் என அழைக்கப்பெற்றது. ராஜகோபுரம் இல்லை. ஆலயத்தில் நுழைகிறோம். முதலில் தென்படுவது பழமையான விளக்கு தூண். இதன் கீழ்ப்பகுதியில் சிறிய திருவடி காட்சி தருகிறார். இதை தொடர்ந்து பலிபீடம் உள்ளது. குடிமரம் இல்லை. மூலவரை வணங்கிய நிலையில் கருடாழ்வார் உள்ளார். முன்மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது. கருவறையில் பெருமாள் வைகுண்டவாசனாக கிழக்கு நோக்கி ஸ்ரீதேவி பூதேவியோடு போகசயன மூர்த்தியாக காட்சி தருகிறார். சங்கச்சக்கரம் ஏந்தியும் அபயகஸ்தமாக வலது கரத்தையும் இடது கரத்தை தன் தொடை மீது வைத்து காட்சி தருகிறார். மணப்பேறு, மகட்பேறு, கல்வி வளம் போன்ற அருளும் பெரும் வரப்பிரசாதி இவர். அருகே உற்சவர் தேவியரோடு நின்ற கோலத்திலே நமக்கு காட்சி தருகிறார். உற்சவருக்கு தினமும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அர்த்த மண்டபத்தில் தேவியரோடு பெருமாள் அமர்ந்த கோலத்தில் உள்ளார். முன்மண்டபத்தில் வேதவல்லி தாயார் சன்னதி உள்ளது. சதுபுஜ நாயகியாக அழகிய கோலத்தில் தாயார் காட்சி தருகிறார். திருச்சுற்றில் விநாயகர், ஸ்ரீராமர், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், குருவாயூரப்பன், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், ராமானுஜர் சன்னதிகள் உள்ளன. சக்கரத்தாழ்வார் ஒரு கரத்தில் 5 தலை நாகம் இருப்பது இங்கே தனிச்சிறப்பு. ஈசான்ய மூலையில் உள்ள வேப்ப மரத்தடியில் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். நாகர் பிரதிஷ்டையும் உள்ளது. வெளிச்சுற்றில் கருவறை அமைந்ததற்கு பின்னாலே விஷ்ணு துர்கை சன்னதி உள்ளது. இந்த துர்கை கோவில் திருப்பணியின் போது பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பெற்றது. பெண்கள் இந்த துர்கைக்கு அவர்கள் கையாலேயே அபிஷேகம் செய்து வழிபடலாம். வைகுண்ட ஏகாதசி நாளில் காலை 7 மணி அளவில் சொர்க்க வாயில் திறக்கப்பட்டு வீதி உலா நடைபெறும். அனும ஜெயந்தி, ஆங்கில தமிழ் புத்தாண்டுகள், பங்குனி உத்தரம், ஸ்ரீராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், திருக்கார்த்திகை, பொங்கல் முதலியவை இங்கு விழா நாட்கள். வைகானச ஆகமப்படி தினமும் ஒருகால வழிபாடு நடைபெறுகிறது. நம் வல்வினைகளை அகற்றி நல்வாழ்வு தரும் மானாமதி ஸ்ரீ வைகுண்டவாசல் பெருமாளை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நேரம் காலை 7:30. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்தி. இந்திய ரயில்வேயில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பிரிவில் மும்பை, செகேந்திராபாத், ராஞ்சி, புவனேஸ்வர், கவுஹாத்தி, சென்னை உட்பட மொத்தம் 11,127 காலி இடங்கள் உள்ளதாக அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரையில் ஐடிஐ அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரையில் 18 வயதிலிருந்து 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்ச்சி முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ் உட்பட 15 மொழிகள்

தேர்வு நடைபெறும் என அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க கடைசி தேதியாக 14/6/2026, அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு இணையதள முகவரி rrbchennai.gov.in.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம், பாயும் புலி திரைப்படத்திற்காக.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 8-2 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கானது. 25-30-170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25-30-171, இந்த 2 எண்கள்லையுமே ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அழைத்து மனம் விரும்பிய புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. கலை கல்வி வழிகாட்டி எனும் தலைப்போடு இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வருகிறது. கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி முதல்வர் பி சாய்ராம் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். இசைக்கல்லூரியில் சேர்வதற்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு எண்.

நிலையத்தில் நேரம் காலை 7:50. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

நேரம் காலை 7:55. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம், காதலில் சொதப்புவது எப்படி, திரைப்படத்திலிருந்து.

நிறைவடைகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று

நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் விருப்ப பாடல்களை விருப்பம் போல் வழங்கும் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கானது. 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. இந்த இரண்டு எண்களையுமே ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அழைத்து விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். பாடல் கேட்டு இணைப்புல காத்திருக்காங்க யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன்க்கா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: நன்றி
0: இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைவருக்காகவும்.

வளைஞ்சி வளவில் தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

0: சொல்லு.
1: மதுரை ஆகாச ரேடியாவை கேளுங்க மக்கா, முடிச்சுக்கிச்சா முடித்தியா?

0: நேரம் காலை 8:09. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா யார் பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: பராசக்தி படத்துல இருந்து பாட்டு போடுங்க.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிமா.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைவருக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோடு.
4: மற்றும்
5: ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
6: சிவகங்கை இளையாங்குடி சாலையில் உள்ள பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு தொடக்கப் பள்ளியில் 1 முதல் 5 வரை பார்வையற்ற மற்றும் குறை பார்வையுடைய மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் இப்பள்ளியில் விடுதியுடன் தரமான கல்வி, உணவு, உடை, இருப்பிடம் இலவசம். தொடர்புக்கு தலைமை ஆசிரியர் செல் நம்பர் 70 10 49 80 11.
3: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோடு. நேரம் 8:16. பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தில இருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
3: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
7: அமரன் படத்துல இருந்து மின்னலை மின்னலை பாட்டு போடுங்க.
3: பாடல் கேட்டுருவோமா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் காலை 8:21. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில யார் பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பரமக்குடியில இருந்து அலங்கார ராஜ்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: சிவகார்த்தியன் படத்துல இருந்து ஒரு பாடல் தாருங்க மேடம்.
1: ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைவருக்காகவும், ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து.

ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில. நேரம் இப்பொழுது 8:26. பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் காலை 8:31. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில. இப்பொழுது பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: நேரம் காலை 8:37. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்த நேயர சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு
0: பாடல் கேட்டுருவோமா எல்லாரும்? நன்றி இனிப்பில் வந்ததற்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்களை நினைவூட்டுகிறோம், இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. கலை கல்வி வழிகாட்டி எனும் தலைப்போடு வளம் வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி முதல்வர் பி சாய்ராம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வளம் வந்தது. நிறைவடைகிறது பாட்டு வேணுமா.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:50.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: ஊருக்கு வெளியில அமைதியான ஒரு இடம், அங்க ஒரு ஆசிரமம், அங்க ஒரு சாமியார். அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கியிருந்து அவர் சொல்கிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக 3 வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்துலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு. சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது? பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனிச்சதாக தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல் இருக்குது. இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கலை. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா? முடியல. சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ, கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார்.

0: சுவாமி, இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ, இதுதான் சாப்பாட்டு மேஜை போல இருக்கு, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மா கிட்டே கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க, உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ சரிதான், இது சமையலறை சாவி போல இருக்கு, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க பூட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிக்கிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப அவலோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி பருப்பு விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது. சமையலுக்கு வேண்டிய மிளகாய் எண்ணெய் பால் தயிர் நெய் இப்படி எல்லாமே இருக்குது. அடுப்பு விறகு நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி என்ன இது, சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும், இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன், இதுவரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்குறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்குறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பை வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சிகிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாரான் அந்த சுவாமி. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும், அதுக்குரிய சூழ்நிலையைத்தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒரு படி மேலே சார், எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டால் போதும், உடனே கிண்ணத்துலேருந்து சாவியை எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு, அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன், பூட்டை உடச்சி திறந்துருவேன் அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரை இசை.

0: வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி
1: பேசுறேன்.
0: எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, உங்க பயணத்தை மேலும் இனிமையாக்கக்கூடிய நேரம் தான் இது ட்ரெட் அண்ட் வீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை, உங்க சிந்தைக்கு விருந்தா தெரிஞ்ச தெரியாத பல தகவல்கள், கூடவே இந்த நாளோட சிறப்புகள், இதையெல்லாம் உங்களோட நாங்க ஷேர் பண்ண போறோம். கூடவே உற்சாகம் தரக்கூடிய வீட்டான சாங்ஸும் உங்களுக்காக காத்துட்டே இருக்க நேர்களே. இந்த நிகழ்ச்சி காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சியில் உங்களுடன் சூரியகலா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரெட்டிங் வீட்ஸ் காத்திருக்க நேரம் கேட்டுட்டே இருக்கும். 9:08 இன்னைக்கு மே 20 மகாராஜபுரம் சந்தானம், அதாவது இவங்க பிரபல கர்நாடக இசை பாடகர், அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, இசை பேரறிஞர் விருது, சங்கீத அகாடமி விருது, இந்த மாதிரி பல விருதுகளை பெற்றவங்க தான் மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாதிரி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ட்ரைடம் பீட்ஸ். காத்திருக்க நிறமில்லை. சுறுசுறுப்பு அப்படின்னாலே இந்த உயிரினத்தை உதாரணமாக சொல்லலாம். அதை கொண்டாடுறதுக்கான நாள் தான் இன்னைக்கு மே 20. ஆமாங்க, இன்னைக்கு உலக தேனி தினம். தேனீக்கள் தாவரங்களோட மகரந்த சேர்க்கையில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா? அதை கொண்டாடுற விதமாக தான் இந்த நாள் மே 20 உலக தேனீ தினமாக கொண்டாடிட்டு வரோம். 2017 இருந்து கிட்ட இந்த தகவலோட பாடல் கேட்கலாம். உயிரோடு உயிராக திரைப்படத்துல இருந்து.
2: இன்றைக்கு
3: என்ன உளற புரியுற மாதிரி

0: இன்றே கிக்கிலி தாக்கா இக்க நேன்யூனா.
1: ஐயோ தலை சுத்துது, சரியா சொல்லு.
0: இது கூட புரியலையா புத்து? நான் ரிவர்ஸ்ல சொன்னேன்.
1: ரிவர்ஸ்லயா? அதெல்லாம் வேண்டாம், நேராவே சொல்லு.
0: நான் உன்னை

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு

0: வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கலைக்கல்வி வழிகாட்டி, கலைக்கல்வி வழிகாட்டி கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி முதல்வர் பி சாய்ராம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று காலை 11:02 உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இசை சார்ந்த உங்களுடைய தகவல்கள், குறிப்பாக அந்த படிப்பு சம்பந்தமான தகவல்கள் நேயர்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பற்றிய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அல்லது 25 30 171 ஆகிய எண்கள் அழைக்கலாம். 04 52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு.
3: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இன்னைக்கு உலக தேனி தினம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. தேனீக்கள் பற்றிய சுவாரஸ்யமான சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். தேனி இது பார்த்தீங்கன்னா 5 கண்கள் கொண்ட ஒரு உயிரினம். ஒரு தேன்கூடில் எவ்வளவு தேனீக்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஒரு 10,000 இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. குறைஞ்சது 20,000 இருந்து பெரிய தேன்கூடுனா 80,000 வரைக்குமான தேனீக்கள் கூட ஒரு தேன்கூடில் இருக்குமா? ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா நேர்களே. இந்த ஆச்சரியமான தகவலோடு பாடல் கேட்கலாம். வசீகரா திரைப்படத்திலிருந்து இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் ரெட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: ஆகாஷ்வாணிக்கு வயது 90.
1: ஆரம்பிக்கலாங்களா?
0: காலையில எழுந்துரு எழுந்துருன்னு தட்டி எழுப்புவதில் நம்மளுடைய அன்னையாகவும், மனசார நீ நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையாகவும், அடுப்பங்கரையில எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வச்சு எடுக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியாகவும், மாணக்கர்களுக்கு தேர்வு பயத்தை கவலைப்படாத, இப்படி படிச்சா இப்படி மார்க் எடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனைகள் சொல்லக்கூடியவராகவும், பயணிகளுக்கு பயணிக்கக்கூடிய களைப்பையும், கை தொழிலாளர்கள் தொழில் செய்யும் போது ஏற்படக்கூடிய களைப்பையும் போக்க வந்த ஒரு பொழுதுபோக்கு சாதனமாகவும், தொழில் முனைவோருக்கு ஒரு

தொழில் செய்யணுமா? கவலைப்படாதீங்க, அதுக்கு இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யலாம்னு வாய்மொழியாகவே சொல்லி அதன் மூலமாகவே நிறைய விஷயங்களை பயிற்றுவிக்க கூடிய ஒரு பயிற்றுவிப்பாளராகவும் எப்பொழுதும் எல்லாருக்குமே என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, துயரமாக இருந்தாலும் சரி, கவலைகளாக இருந்தாலும் சரி, சோர்ந்து போகாம அவங்களுடைய மனச்சோர்வை போக்க வந்த ஒரு பொக்கிஷமாகும். இரவு நேரத்தில் இதயத்தை வருடி செல்லும் தென்றலாகவும் செயல்பட்டு வருகிறது நம் ஆகாஷ்வாணி. நம் முன்னோர்கள் அதை தாண்டி இப்பொழுது நம்மளையும் அதையும் தாண்டி நம்மளுடைய பின்னால் வரக்கூடிய தலைமுறையினரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டி நம் ஆகாஷ்வாணி. தொடர்ந்து பயணிப்போம் நேர்களை.

கேட்டுட்ருக்கோம் ட்ரேட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கோம். 9:36 தேனீக்கள் பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா. தேனீக்களில் ராணி தேனீ தான் அதிக நாள் உயிர் வாழுது. அதாவது சராசரியாக 2-5 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது ராணி தேனீக்கள். வேலைக்கார தேனீக்கள் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் 5-7 வாரங்கள் வரைக்கும், குளிர்காலங்களில் 4-6 மாதங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. ஆண் தேனீக்கள் 8 வாரங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. இதுதான் தேனீக்களுடைய வாழ்க்கை முறை. அடுத்த பாடல் உள்ளத்தை அழித்த திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம். 9:37

வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது ராணி தேனீக்கள். வேலைக்கார தேனீக்கள் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் 5-7 வாரங்கள் வரைக்கும், குளிர்காலங்களில் 4-6 மாதங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. ஆண் தேனீக்கள் 8 வாரங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. இதுதான் தேனீக்களுடைய வாழ்க்கை முறை. அடுத்த பாடல் உள்ளத்தை அழித்த திரைப்படத்திலேருந்து கேட்க போகிறோம். 9:37 நிமிஷத்தில்

103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரு தேனியால் தன்னோட வாழ்நாளில் ஒரு டீஸ்பூன், அதாவது ஒரு தேக்கரண்டி அளவிலான தேனை தான் உருவாக்க முடியும். இப்படி பல்லாயிரக்கணக்கான தேனீக்களோட உழைப்பில் தான் அற்புத பொருளான தேன் நமக்கு கிடைக்குது. 9:42.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
6: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
5: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
6: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
5: போட்டாச்சு போட்டாச்சு.
6: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
5: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
6: வெயிட் பண்ணி போங்க.
5: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
6: ஐயோ பல்லோ பல்லோ,
5: இங்கே உட்கார, நான் பார்த்துக்கிறேன்.
6: சொன்னேன்
7: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
8: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
9: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
10: அண்ணே, அக்கா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியமா, பெரியப்பா, அங்காளி, பங்காளி, எல்லாரும்

0: தம்பி,
1: இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான்.
0: இனிமே
1: தினம் தினம் சின்னவங்க இருந்து பெரியவங்க வர ஜாலி தான். இனிமே சாங்ஸ் கேம்ஸ் பண்ணு என்ஜாய்மெண்ட்
0: தான். சொல்ல வர
2: தயங்காம சொல்ற
1: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 தான்.

வாங்க இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3ல சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட்னு அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம். Stay tuned, இது எஃப்எம் ரெயின்போ 103.3. கேட்டுட்ருக்கோம் ட்ரைடம் வீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. அடுத்த நிகழ்ச்சியில் நவோதயா வித்யாலயா திட்டம் இதை பற்றி கேட்போம். நவோதயா வித்யாலயா இந்த திட்டம் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச உயர்தர உறைவிட கல்வி, அதாவது ரெசிடென்ஷியல் கல்வியை வழங்குகிற ஒரு இந்திய அரசினுடைய ஒரு முன்முயற்சி தான் இந்த திட்டம், நவோதயா திட்டம். இது நவோதயா வித்யாலயா சமிதியினால் நிர்வகிக்கப்படுது. இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தகுதி வாய்ந்த மாணவர்கள் இந்த இலவச கல்வி சேவையை பயன்படுத்திக்கலாம். நவோதயா வித்யாலயா சமிதியினுடைய இணையதள பக்கத்தில் இந்த திட்டம் பற்றிய கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்ருக்கோம் ட்ரைடம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. 9:53 நிமிஷத்தில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவையும் சந்தித்து பேச உள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிட உள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள். விருப்ப கானங்கள் வரிசையில் இன்றைக்கு என் விருப்பம். இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் சூரியகலா. தேடல், தேடலை மையமா வச்சுதான் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்க போறோம். வாழ்க்கையே தேடல் தான், தேடலே வாழ்க்கை. இறையை தேடி பலர், இறைவனை தேடி சிலர், இலக்குகளை தேடி பலர்னு நாம் எல்லோருமே எதையாவது தேடி ஓடிட்டே தான் இருக்கோம். துன்பத்தில் இருக்கிறவங்க இன்பத்தை தேடி ஓடுறதும், பணம் இருக்கிறவங்க நிம்மதியை தேடி ஓடுறதும், வறுமையில் இருக்கிறவங்க செல்வத்தை தேடி ஓடுறதும்னு இந்த தேடல் நீண்டுட்டே தான் போகும்.

தேடல் அப்படிங்கறத மையமா வச்சுதான் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சின்ன குழந்தை கூட்டத்துல தன்னோட அம்மாவோட முகத்தை தேடுமே, அந்த தேடல்ல ஒரு அன்பு இருக்கும். அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்து ஒரு நல்ல நண்பன், நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, அப்புறம் வயதானதுக்கு அப்புறம் அமைதி, நிம்மதி, இப்படி தேடுறோம். இப்படி வயசுக்கு ஏற்ற மாதிரி நாம தேடுற விஷயங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் என் விருப்பம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 10:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பம். தேடல் அப்படிங்கறத மையமா வச்சுதான் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. காலையில எந்திரிச்சு போன் எங்கன்னு தேடுறதுல ஆரம்பிச்சு வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு தேடுறது வரைக்கும் எல்லா மனுஷனுமே எதையோ ஒன்ன தேடிட்டே தான் இருக்கும். ஆனா பல நேரங்கள்ல நமக்கு என்ன வேணும்ன்றத தேடி எங்கெங்கேயோ ஓடுறோம். ஆனா நமக்கான உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் நமக்குள்ளேயே தான் இருக்கு அப்படிங்கிறத தேட மறந்துடுறோம். வெளியில தேடுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் நமக்குள்ளேயே தேடி பார்த்தோம்னா நாம யாரு, நமக்கு உண்மையாவே என்ன பிடிக்கும், நாம எதை நோக்கி ஓடணும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிரும்.
4: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
5: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
6: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

0: ஆனந்தி, ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் காலை 10:24. என் விருப்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தேடல் அப்படிங்கிறத மையமா வச்சுதான் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். தேடல்ல முக்கியமான விஷயம், அழகான விஷயம் என்ன தெரியுமா? இலக்கு கிடையாது, அந்த பயணம்தான். அந்த பயணத்துல நாம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், கத்துக்கிற பாடங்கள், அதனால் நம்ம குணங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னு இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை முழுமையாக்குது. ஏதாவது ஒன்றை நோக்கி தேடலோடு ஓடிட்டே இருக்கும்போது தான் இந்த வாழ்க்கையும் சலிப்பில்லாமல் இருக்கும். நிறைவாக வாழ்க்கையில் எதை தேடி ஓடினாலும் சரி, நமக்குள்ளே இருக்கிற நேர்மையையும் மகிழ்ச்சியையும் அந்த தேடலில் தொலைச்சிடக்கூடாது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம என்ன படம் தேர்வு செய்திருக்கோம் அப்படின்னா பைசன். பைசன் காலமாடன் திரைப்படத்திலிருந்து இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சிக்காக பாடல்கள் இசைக்க இருக்கிறீர்களே.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும்

0: வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு பைசன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நமது பண்பலையின் அடுத்த நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை 11:02 வரை இருக்கு. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கலைக்கல்வி வழிகாட்டி, கலைக்கல்வி வழிகாட்டி கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி முதல்வர் பி சாய்ராம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நீங்கள் பங்கேற்கலாம் இந்த நிகழ்ச்சியில். இசை சார்ந்த படிப்புகள், இசை பற்றிய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நிறைய தகவல்களையும் பெற்றுக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அல்லது 25 171 ஆகிய எண்களில் முயற்சிக்கலாம். உன் இணைப்பிற்கு 0452. பைசன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது 10:45.

பதுங்காத, தேடுடா, தயங்காத.

ஏய் உன்னதான் வாடா, உனக்கு காளமாடம் கட்ட சொல்ற வாடா. ஏய் உன்னதான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கட்ட சொல்ற வாடா. ஏய் வாடா.

இதுவரை கேட்டோம் ஒருபட பாடல்கள். இன்றைக்கு நிகழ்ச்சிக்காக பைசன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு வச்சோம். இனி தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் கண்ணாடி மாளிகை. நிகழ்ச்சி வரும் முன் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்த உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 1257 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு கலை கல்வி வழிகாட்டி. இந்த தலைப்புல நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி முதல்வர் பி சாய்ராம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்களை, நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம், உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171, 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சிக்கு வரலாம்.
1: கலை என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, அது நம் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் அது ஒரு பெரிய பாலம். அப்படிப்பட்ட கலை மரபுகளை வளர்க்கும் நோக்கில் இந்த கல்வியாண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு, அதாவது குரலிசை, நாட்டுப்புற கலை உள்ளிட்ட பல்வேறு கலை பயிற்சிகள் குறித்து பேச இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வந்து பசுமலை கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி முதல்வர் தோப்பூர் பி சாய்ராம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. இந்த கலைகள் மாணவர்களின் திறமையை எவ்வாறு வெளிக்கொணர்கின்றன, எதிர்கால வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதை விரிவாக நம்முடன் பகிர்ந்து கொள்ள நம்முடன் நிலையத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நம் நிலையத்தின் சார்பாக வருக வருக என்ற வரவேற்போம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
1: சார், இப்போ உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், அரசு சலுகையில் இசை மற்றும் நடன கலைகளை கட்டிட ஓர் அரிய வாய்ப்பு.
2: கண்டிப்பாக.
1: அதாவது இந்திய டிஜிட்டல் காலத்தில் மாணவர்களின் பாரம்பரிய கலைகளில் ஆர்வம் காட்டுவதற்கு உங்கள் துறை, அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட், என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் மேற்கொண்டு வருகிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நாங்கள் வந்து அட்மிஷன் கொடுக்குறோம். நாங்கள் அதாவது டிப்ளமோ கோர்ஸ் கற்றுக் கொடுக்குறோம், டிகிரி கற்றுக் கொடுக்குறோம் நம்ம காலேஜை பொறுத்தளவு. அவங்களுக்கு வந்து அரசு சலுகைன்னு அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரியே நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அது முதல்ல வந்து ஒரு 5,000 இருந்தது, இப்போ 15,000 இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு சலுகையாக மாணவர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வகையில் அது அமைச்சு கொடுத்துருக்காங்க. அரசுக்கு நன்றி தெரிவிக்கணும் இந்த நேரத்தில்.
1: சார், இப்போ வந்து சொன்னீங்க இல்லையா, இப்போ உங்கள் கோர்ஸில் டிப்ளமோ கோர்ஸ் பட்டயப்படிப்பு 3 ஆண்டுகள் இருக்குது. 3 ஆண்டுகள் கோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது?
2: அதில் வந்து எங்கள் மதுரை இசைக்கல்லூரியை பொறுத்தளவு குரல் இசை இருக்குது, வயலின் இருக்குது, வீணை இருக்குது, புல்லாங்குழல், மிருதங்கம், பரதநாட்டியம், நாதஸ்வரம், தவில், நாட்டுப்புறக்கலை போன்ற வகுப்புகள்லாம் இங்கே நடத்துகிறோம். அது தவிர ஒரு டீச்சர் ட்ரைனிங்க்கு டீச்சராக போகிறதுக்கு ஒரு 1 இயர் கோர்ஸ் ஒன்று, இசை ஆசிரியர் பயிற்சின்னு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ், டிஎம்டி, டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங்னு ஒரு கோர்ஸும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம்.
1: இப்போ அந்த மியூசிக் டீச்சர் சொன்னீங்களா ஐயா, இதுக்கான கல்வி தகுதி என்னென்ன?
2: அது வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா போதும், 10th குவாலிஃபிகேஷன் வித் எனி டிப்ளமோ ஆர் டிகிரி மியூசிக்கில்,
1: மியூசிக்கில்
2: மியூசிக்கில் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தால் அவங்க வந்து டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் வந்து டைரெக்டாக ஜாயின்
1: டைரெக்டாக பண்ணலாம். இப்போ நீங்கள் குரல் இசை, வயலின் எல்லாம் சொல்லிட்டீங்களா, நாட்டுப்புற இசை, இதுக்கு வந்து 3 வருஷம் சொல்லிட்டீங்க. இவங்களோட பட்டய படிப்புகள் வந்து 3 ஆண்டுகளில், இவங்களுடைய கல்வி தகுதி என்ன?
2: பட்டய படிப்பை பொறுத்தளவு எஸ்எஸ்எல்சி தான்,
1: எஸ்எஸ்எல்சி
2: 10th
1: தான்.
2: 10th வகுப்பு
1: தேர்ச்சி, நம்ம 10th பிளஸ் டூ அதெல்லாம் வேண்டாம்,
2: பிளஸ் டூ தேவையில்லை. இது பட்டய படிப்பை பொறுத்தளவு 10th வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். அவங்களுக்கு டிப்ளமோவை பொறுத்தளவு ஒரு ஏஜ் லிமிட் நாங்கள் கிரைட்டீரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டிகிரியை பொறுத்தளவு வயது வரம்பு இல்லைன்னு யூனிவர்சிட்டியில் இப்போ அது ஒரு
1: சார். இப்போ ஏஜ் லிமிட்னா அவங்களுக்கு எவ்வளோ சார்?
2: அவங்களுக்கு வந்து ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கணும் மேடம், எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா போதும்.
1: ஆனால் 30 வயதுக்குள்ளே,
2: 30 வயதுக்குள்ளே அந்த டிப்ளமோ கோர்ஸ்காரங்களுக்கு இருக்கணும். பட் இசை ஆசிரியர் பயிற்சின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு 35 வயசு வரைக்கும் நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம்.
1: ரிலாக்ஸேஷன் இருக்குது,
2: ஏன்னா அது வந்து ஒரு
1: டீச்சர் ட்ரைனிங்னால.
2: அதனால அது
1: இப்போ வந்து 3 வருஷம் படிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பேசிக்காக, இப்போ நான் வந்து எங்களுக்கு மியூசிக்கே தெரில, நான் வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க வந்து டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்லை நான் பேசிக்காக மியூசிக் தெரிஞ்சால் தான் அதில் வந்து ஜாயின் பண்ணணும்?
2: இல்லை மேடம், அப்படி கிடையாது. மியூசிக் தெரியாதவங்க தான் ரொம்ப பேர் வர்றாங்க, தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. என்ன, எல்லா காலேஜ்லேயுமே அது ஒரு இது இருக்குது. இப்போ மெட்ராஸை பொறுத்தளவு ஓரளவு நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய சபாக்கள் இருக்குது, நிறைய வித்வான்கள்ட்ட போய் கற்றுக்குறாங்க. அவங்க வரும்போதே ஓரளவு ஒரு பேசிக் நாலேஜோடு வர்றாங்க. அதுலேயும் சிலர் வராமலும் இருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். மதுரையை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் நாலெட்ஜு, ஒன்றுமே தெரியாமல் தான் வர்றாங்க பாவம். சிலர் தான் அது கொஞ்சம் ஓரளவு நாலெட்ஜபிளாக உள்ளே என்டர் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் நம்ம ஃப்ரம் தி பிகினிங்லேருந்தே நம்ம வந்து எடுக்கிறோம். எவ்வளவு தெரிஞ்சு வந்தாலுமே இங்கே சிலபஸ்னு நம்ம ஒன்று ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வரண வரைக்கும் பாடினா கூட முதல்ல இருந்து ஃப்ரம் தி பிகினிங் சரளி வரிசையிலிருந்தால் நாங்கள் ஆரம்பித்து சொல்லிக் கொடுக்குறோம்.
1: சொல்லிக் கொடுக்குறேங்க. அதுக்குள்ள ஒரு நேயர் இருக்காங்க, என்னன்னு கேட்டுடலாம்.
3: வணக்கம். வணக்கம் குடித்துறை.
1: சொல்லுங்க ஐயா, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன?
3: மதுரையில் எந்த இடத்துல இருக்கு?

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் ஒரு பகல் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை.

0: அவங்களுடைய ஸ்கில் நம்ம வந்து நல்ல திறமையை வளர்த்துக்கிட்டா அதை பொறுத்து நமக்கு எங்க வேணாலும் நமக்கு ஒரு இசை ஆசிரியராக போகலாம், ஒரு பெர்ஃபார்மராக போகலாம், பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக போகலாம், எப்படி நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம், டியூஷன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வெளிநாடுகள்லாம் நிறைய ஆஃபர் வருது, அங்கே நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே.
1: இவங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து உங்கள்ட்ட கற்றுக்கிட்டாங்க, 3 இயர்ஸ் கற்றுக்கிட்டாங்க, இவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள், மேடை வாய்ப்புகள் இருக்கும்?
0: தாராளமாக இருக்கும் மேடம், தாராளமாக
1: மேடை வாய்ப்புகள்.
0: மேடை அதான் சொன்னேனே, அவங்களுடைய திறமையை பொறுத்து ஒரு நல்ல, அவங்க 3 வருஷ கோர்ஸுங்கிறது இது வந்து பிகினிங் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஒரு சிலபஸ் நம்ம முடிக்கணுங்கிறதுனால, ஒரு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 3 வருஷம் அதுக்கு வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த சிலபஸில் இதெல்லாம் முடிக்கணுன்ட்டு. ஆனால் 3 இயர்ஸில் வந்து நல்லா கற்றுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து, ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அவங்க கற்றுட்டு வந்தாங்கன்னா இதுக்கு எல்கையே கிடையாது. இசையை பொறுத்தளவு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வயசானாலும் புதுசாக நம்ம
1: கிரியேட் பண்ணி
0: நமக்கு இவ்வளோ வருஷம் ஆனால் கூட இன்னும் எனக்கு இது தெரியல அது தெரியலங்கிறது தான் வந்து நிற்குமே ஒழிய, எல்லாருக்குமே எல்லாம் தெரியுங்கிற
1: கண்டிப்பாக
0: கான்செப்ட் வந்து நம்ம சொல்ல முடியாது. இதில்
1: தெரியும் சொன்னால் ஒன்றும் தெரியலைன்னு சொல்லி, தெரியலைன்னு சொன்னால் நம்ம அதிகமாக கற்றுக்கிடலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: கண்டிப்பாக. ஏன்னா இசைக்கு வந்து வயது கிடையாது,
0: வயது கிடையாது.
1: ஏன்னா நம்ம வந்து பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கற்றுக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா குட்டீஸாக இருக்கும், ஒரு 3 வயசு இருக்கும்,
0: பிரமாதமாக இருக்கும், பிரமாதமாக பண்ணுவாங்க.
1: நீங்கள் மயிலாப்பூர் ஏரியாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே சங்கீத கச்சேரி மாதிரி நடந்து,
0: ஒரு 5 வயசு குழந்தை வந்து அழகாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கும், எத்தனை ராகங்கள், 72 மேலே கருத்தா கட கட கடகுன்னு சொல்லும் அந்த அளவுக்கு அவங்க
1: பிராக்டிஸ்
0: பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அவ்வளவு தூரம் டெவலப் ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே மொபைல்ல வந்தாச்சு, கூகுள் சர்ச் பண்றாங்க எல்லாமே.
1: இருந்தாலும் ஒரு குரு வேணும்ல நம்மளுக்கு, எதையும் கத்துக்கிறதுக்குன்னு ஒரு முறைப்படியான ஒரு குரு இருந்தா நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா குருகுலம் அது தனி ட்ராக். இது வந்து இப்போ சிலபஸ் நம்ம வந்து நேர இன்ஸ்டிடியூஷனுக்கு போறோம், இந்த பாடத்திட்டத்து பிரகாரம் இந்த 1 ஹவர் இதை எடுக்கிறாங்க, அடுத்த 1 ஹவர் இன்னொரு கிளாஸ் போகுது. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம அந்த தேர்வுக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் முடிச்சா சர்டிஃபிகேட் வரும். சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து, ஒரு
1: வேலை வாய்ப்புக்கான சர்டிஃபிகேட் மட்டும்தான். இதை நம்ம வந்து எஸ்டாவணமாக நம்மளே லேர்ன் பண்ணிக்கணும், பேசிக்கை சொல்லி கொடுத்துறீங்க.
0: ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கூட நம்ம அதிகமாக நம்ம பயிற்சி பண்ணால்தான் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ.
1: வேல்யூ கண்டிப்பாக சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
0: கண்டிப்பாக.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: சார், இப்போ காலை நேரத்தில் நீங்கள் பட்டயப்படிப்பு சொன்னீங்க, இப்போ உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா மாலை நேரத்துலையும் இசைக்கல்லூரியில் கிளாஸஸ் எல்லாம்
0: பட்டயப்படிப்போட பட்டப்படிப்பும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம்.
1: அது என்னெல்லாம் இருக்குது?
0: அதில் வந்து வோக்கல் அண்ட் பரதநாட்டியம், அதாவது குரல் இசை பரதநாட்டியம், 2 வகுப்பு தான் இப்போதைக்கு இந்த காலேஜை பொறுத்தளவு, மதுரை இசைக்கல்லூரி பொறுத்தளவு 2 பட்டப்படிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தோட இணைவு பெற்ற
1: கல்லூரி.
0: எல்லா மியூசிக் காலேஜஸுமே அந்த யூனிவர்சிட்டியோட தான்
1: தொடர்பில்,
0: இது அஃபிலியேட்டட். அதனால இப்போ அவங்களுக்கு கீழே இப்போ மெட்ராஸ்லாம் நிறைய கோர்ஸ் டிகிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த சென்னை கல்லூரியை பொறுத்தளவு இந்த 2 டிகிரி தான் இருக்குது. இப்போ மேற்கொண்டு எல்லாமே டிகிரிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபர்
1: கேட்குறாங்க,
0: அதிகமாக இருக்குது. இப்போ டிப்ளமோ காட்டிலும் டிகிரிக்கு வந்து வரவேற்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த கல்வி ஆண்டில் இன்னும் நிறைய கோர்ஸ் வரணும்னு சொல்லி நாங்களும் ப்ரப்போசல் அனுப்பிச்சிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. அது நல்லபடியாக நடக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரவே இருக்கிறாங்க. அதுக்காக
1: டிகிரி இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம்.

0: இருக்கும் இல்லையா.
1: கண்டிப்பா கண்டிப்பா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கேட்டு அனுப்பிச்சிருக்கோம்.
0: கண்டிப்பாக. இப்போ மதுரை வந்து வந்து ஓரளவு சிட்டின்னு சொல்ல முடியாது, கிராமம்னு சொல்ல
1: ஆமா
0: முடியாது. இங்கே சொன்ன மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருக்க ஏரியா
1: ஆமா
0: தான்.
1: ஆமா
0: இப்போ வந்து கிராமப்புறத்துலேருந்து மாணவர்கள் ரொம்ப வருவாங்க, அவங்களுடைய திறன்கள், இவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த மாதிரி மாணவர்களுக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்?
1: நல்லா நிறைய பண்ணியிருக்கோம் மேடம். அதாவது வரும்போதே அவங்களுக்கு தெரியும், சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிரமாதமாக பாடுவாங்க, அவங்களுக்கு சங்கீதத்தை பற்றி நாலேஜ் இருக்காது, ஆனால் லைட் மியூசிக் சில ஹம்மிங்லாம் கொடுத்தாங்கன்னா ஏதாவது நம்ம இன்டர்வியூ கேட்கும்போது அவங்களுக்கு இது வரலைன்னே அவங்க வாய்ஸ் டெஸ்ட்டு தான் நல்லா இருக்கா எந்த ரேஞ்சு போகுதுங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது எனி சினி சாங் கூட அவங்க எடுத்து பாடுவாங்க, அவட பாடும்போது சினி சாங் பிரமாதமாக பாடியிருப்பாங்க, அவங்க ஆர்கெஸ்ட்ராவில் போகிறேம்பாங்க அது போகிறேம்பாங்க. அதனால் அந்த ஒரு நாலேஜை வச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் இதில் கொண்டு வரலாம் அதை ரிலேட்டடாகவே வச்சு நம்ம கிளாசிக்கலாக எப்படி அவனுக்கு
0: கொண்டு
1: கொண்டு
0: வரலாம்.
1: வரலாம். ஏன்னா எந்த ஒரு பேசிக் வந்து ரிலா கிளாசிக்கல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட், அது இது தெரிஞ்சதுன்னா இன்னும் அவனுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை சொல்லி தான் நம்ம இதை சரளிவரிசையிலேருந்து ஆரம்பிக்கிறோம்.
0: சரளிவரிசை. இப்போ நீங்கள் வந்து அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: ஜீவகன் பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஜீவகன் தெற்குவாசலேருந்து பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன?
2: ஐயாவுக்கு வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: ஐயா, நீங்க கர்நாடக இசை மட்டும்தான் அங்க கற்று தராங்களா இல்ல தமிழ் பாடலாம் கற்று தராங்களா ஐயா? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்கியா?
1: இல்ல, கர்நாடக இசைன்னா அதுல தமிழ் பாடல்கள் ஜாஸ்தி இருக்கு நம்ம சிலபஸ்ல. கர்நாடக இசை தான் இது, வெஸ்டர்னோ மற்றபடி ஹிந்துஸ்தானியோ கிடையாது நம்ம கல்லூரி பொறுத்தளவில்.
2: கர்நாடகத்துல ஒரு ராகத்துக்கு இணையா தமிழ் பண்ணெல்லாம் பாரதியார் கவிதைகள் எல்லாம்
1: போடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. தமிழ் அதாவது தேவாரம் திருவாசகம் எடுக்கும் போது தமிழ் பண்ணோட தான் நாங்க எடுக்கிறோம்.
2: ஒரு கேள்வியா
1: சொல்லுங்க.
2: இந்த பொன்னக்கோள்னு ஒரு மேல மேடையில் அமர்ந்து இருக்கிறவங்க ஒரு இசைக்கருவி இல்லாம வாசிக்கிறாங்க, அந்த சொல்லு எப்படியா வந்திருக்கோம்?
1: அது வந்து மிருதங்கத்தோட ஒரு அடிப்படை சொல்லுதான் பொன்னக்கோள்ங்கிறது. மிருதங்க வாசிக்கிறாங்க இல்லையா? இப்ப மிருதங்கத்துல வந்து தா தி தொம் நம்னு ஆரம்ப பாடம் வாசிக்கிறாங்க, அப்புறம் தக்க திப்பி தக்க ஜெண்டு தக்க திப்பி தக்க ஜெண்டுன்னு இப்படி போட்டு ஒரு டேக்கா சொல்லு ஒரு மோரா ஃபரன்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா? அது அவங்க வாசிக்கும் போது இவங்களும் சேர்த்து மோரா வாசிக்கணும்னா திக் தாங்கிடத்துக்கு தறிக்கிடத்துக்கு தத்தி தாங்கிடத்துக்கு தறிக்கிடத்துக்கு திக் தாங்கிடத்துக்கு தறிக்கிடத்துக்கு தலாங்குதம் தலாங்குதம்னு இப்படி ஒரு கொன்ன கொள்ள அவங்க சொல்ல அவங்க மிருதங்கம் வாசிச்சுட்டு ரெண்டு சேர்ந்து சைமல்டேனியஸா போகும், அதுதான் கொன்ன கொள்ங்கிறது. நம்ம அதுதான் சொல்றேனே, இந்த மிருதங்க சொற்கள்ல இருந்து வந்தது அந்த கொள்ளக்கோள்ங்கிறது. ஓகே ஓகே, நன்றி நன்றி.
0: அவருக்கு மியூசிக்கிலே சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஏன்னா மியூசிக்கில் பல வகைகள் இருக்கு. நீங்கள் இப்போ அவர் கேட்ட மாதிரி நீங்கள் வந்து அகில இந்திய வானொலியில் ஒரு டாப் கிரேட் ஆர்டிஸ்ட் கிளாசிக்கல் மியூசிக்கில், எங்களுக்காக ஒரு பாரதியார் பாட்டு பாடிருங்களேன்.
1: ஒரு சும்மா ஒரு சாதம் ஒரு,
0: ஆனால் சுதியும் தம்புரால இல்லை
1: பரவாயில்ல அது நல்லது.

0: வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.
1: ஒரு வீர எழுச்சியான,
0: ஆமாம், அதுதான் பெண்களை ஊக்குவிச்ச பாடல்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இசை கல்வி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, தொழில்நுட்பத்தின் பங்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அங்கே
1: இப்போ? மேடம், அதில் பிஏவை பொறுத்தளவு இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம், அதுக்கு இப்போ தனியாக ஃபேக்கல்ட்டி கொடுக்குறாங்க. இந்த இதில் என்னெல்லாம் வந்திருக்குன்னா, இப்போ வெஸ்டர்ன் மியூசிக் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி பேப்பராக வச்சுருக்காங்க, ஃபிலிம் மியூசிக் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி பேப்பராக வச்சுருக்காங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து மெயினாக வச்சுருக்காங்க, யோகாவும் இதில் ஒரு பேப்பர் இருக்குது, கற்றுக் கொடுக்குறாங்க. அது வந்து இந்த மாதிரி நிறைய இப்போ புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒவ்வொரு செமஸ்டரில் ஒவ்வொரு இது,
0: ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நம்மளும்
1: பழைய இது இல்லாமல் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க, யூனிவர்சிட்டியில் அது வந்து நல்லா செஞ்சுருக்காங்க.
0: இப்போ நீங்கள் பட்டய படிப்புன்னு சொன்னீங்க, டிப்ளமோ படிப்புன்னு சொன்னீங்க இல்லையா, இரண்டுக்குமான வேறுபாடுகள் என்னென்ன?
1: இல்லை, பட்டய படிப்பும் 3 வருஷம்தான், பட்டப்படிப்பும் 3 வருஷம்தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டய படிப்பில் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் நிறைய இருக்கும், தியரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கும்.
0: ஓ சரி.
1: டிகிரியை பொறுத்தளவு உங்களுக்கு தியரிக்கு இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா அது லாங்குவேஜ் படிக்கணும், தமிழ் எழுதணும், இங்கிலீஷ் எழுதணும், தியரி பேப்பர் எழுதணும், அது தவிர ஒரு மேஜர் பேப்பர் இருக்கும், ஒரு அலைட் பேப்பர் இருக்கும், இவ்வளவு இருக்கும் டிகிரிக்கும் டிப்ளமோக்கா தான். ஆனால் வருஷம் அதுதான், டிகிரி வந்து ஒரு இப்போதைக்கு டிகிரி தான் கொஞ்சம் வேல்யூவாக
0: இருக்குது,
1: ஆனால் டிப்ளமோவில் இருக்கிற ப்ராக்டிக்கல் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் இப்போ அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
0: ஆனால் டிப்ளமா படித்தா ப்ராக்டிக்கல் வைஸ் நம்ம அதிகமாயிடலாம், இது வந்து சப்ஜெக்ட் வைஸ்
1: கொஞ்சம்
0: டெவலப் ஆயிடலாம்,
1: பண்ணிக்கலாம்.
0: சரி ஐயா, கலை என்பது ஒரு புத்தக அறிவையும் தாண்டி வாழ்க்கை திறன்களை வளர்க்கும் ஒரு அரிய செல்வம் தான். அந்த கலை பயிற்சிகளை மாணவர்களிடம் கொண்டு செல்லும் நோக்கில் நடைபெறும் இந்த சிறப்பு நேர்முகத்தில் இணைந்திருங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: சிவகங்கை இளையாங்குடி சாலையில் உள்ள பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு தொடக்க பள்ளியில் 1 முதல் 5 வகுப்பு வரை பார்வையற்ற மற்றும் குறை பார்வையுடைய மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் இப்பள்ளியில் விடுதியுடன் தரமான கல்வி, உணவு, உடை, இருப்பிடம் இலவசம். தொடர்புக்கு தலைமை ஆசிரியர் செல் நம்பர் 70 10 49 80 11.

0: அரை இசை, மரக்கால் ஆட்டம், இசை நாடகம், இப்படியெல்லாம் பல்வேறு துறைகள் இருக்குது. இதில் மாணவர்களுடன் வரவேற்பு எப்படி இருக்குது? மாணவர்கள் அதை எது எப்படிலாம் எடுத்துக்கிட்டு அதை உங்கள்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க?
1: நல்ல வரவேற்பு இருக்குது மேடம். பகுதி நேர நாட்டுப்புற கலைங்கிறது நம்ம காலேஜை பொறுத்தளவு வெள்ளிக்கிழமை அண்ட் சனிக்கிழமை ரெண்டு நாள் நாங்கள் 4 to 6 ஈவினிங் வைக்கிறோம். அது எல்லா ஆர்ட்ஃபார்முக்குமே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க. கரகத்துக்கு நல்ல வரவேற்பு, பறை இசை வந்திருக்காங்க, மரக்கால் ஆட்டம் நல்ல இசை நாடகத்துக்கு ஓரளவு பரவாயில்ல, எல்லாத்துக்குமே வந்திருக்காங்க, ஆர்வத்தோடு வர்றாங்க.
0: அந்த 2 hours மட்டும்தான் சாட்டர்டே சண்டே?
1: ஆமாம், இல்லை ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே.
0: சரி, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 hours மட்டும்தான்.
1: அவங்களுக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ கற்றுக்கிட்டதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு சர்டிஃபிகேட் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க.
0: பார்ட் டைம் கோர்ஸ் மாதிரி?
1: ஆமாம், பார்ட் டைம் கோர்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி.
0: இது அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூவாக இருக்கும் அந்த பசங்களுக்கு?
1: அவங்க இப்போ அடுத்து எங்கேயாவது போய் ஒரு டீச்சிங் பண்ணணும் அப்படின்னு, நாங்கள் மியூசிக் யூனிவர்சிட்டிலேருந்து எங்கள் நாங்கள் இதெல்லாம் முடிச்சிருக்கோம்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க.
0: சரிங்க.
1: இப்போ இதெல்லாம் நாங்கள் சிலம்பத்தில் இதை முடிச்சிருக்கோம், கரகத்தில் இது முடிச்சிருக்கோம், ஒரு ஸ்கூலில் வந்து கரகம் கொடுக்க ஒரு சிலம்பாட்டம் சொல்லி கொடுக்கணும், பறை இசை கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் இதெல்லாம் முடிச்சிருக்கோம்னா அவங்களுக்கு ஒரு இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்.
0: ப்ளஸ் பாயிண்ட். இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு குரு மூலமாகவும்
1: கற்றுக்கலாம், தனிப்பட்ட முறையில் கற்றுக்கலாம். இதுவும் நம்ம
0: தொடர்ந்து பேசுவையா ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வர்றதுக்கு நீங்க ஒரு விழிப்புணர்வு மாதிரி எதுவும் பண்றீங்களா? இது இப்ப இந்த இதெல்லாம் வந்து
1: வரவேற்பு எதாவது இருக்கோ அவங்கெல்லாம் நம்ம கேட்டாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தனி ப்ரப்போசல் அனுப்பிச்சு அந்த கலையும் நம்ம காலேஜுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்.
0: இப்ப வந்து அவர் சொன்ன மாதிரி நாட்டுப்புற கலைகள் அழிந்துகிட்டு வருதா இல்லனா முறையா இன்னும் வளர்ந்துகிட்டு தான் வருதான்னு கேக்குறாரு?
1: இல்ல இல்ல, நல்ல வளர்ச்சி இருக்கு.
0: இன்னைக்கு
1: இப்ப நிறைய நல்ல வளர்ச்சி இருக்கு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்குன்னு ஒரு நலவாரியம் போட்டிருக்காங்க. நலிந்த கலைஞர்களுக்குன்னு அவங்க உதவி எல்லாம் பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து. நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு
0: ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 hours பண்ணுறீங்களா? அதுக்கு அதாவது ஏஜ் லிமிட் இருக்கா? இதெல்லாம் இத்தனை வயதுக்குள்ளதாக இருக்க வேண்டும்?
1: இல்லை மேடம், அது வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தால் போதும், ஏஜ் லிமிட்
0: கிடையாது. யாருனாலும் வந்து கற்றுக்கலாம். மியூசிக் ஆர்வம் இருந்தால் யாருனாலும் வந்து கற்றுக்கலாம். இப்போ அவன் சொன்ன மாதிரி கொம்பு சிவின்னு சொன்னார் இல்லையா, அந்த இசை எந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒருத்தர் ஆடிஷனில் வரும்போது வந்தாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப கலைகள், அந்த கலைகள் வந்து வரைக்கும் மக்களுக்கு எடுத்து செல்ல முடியல.
1: அதெல்லாம் இனிமேல் அதை நம்ம இது ரெனியூவல் பண்ணி கொண்டு வரணும்,
0: கொண்டு வரணும். சரி, வேற என்னென்ன கலைகள் நாட்டுப்புறம் சம்பந்தமா நீங்க உங்க காலேஜ் மூலமா சொல்லி கொடுக்குறீங்க?
1: அது ஃபோக் ஆர்ட்ஸ் டிப்ளமோ கோர்ஸ்னே தனியா இருக்கு. அது 3 வருஷம் பட்டய படிப்பு. 3 வருஷத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல வரவேற்பு இருக்கு. ஓரளவு சேர்ந்துருக்காங்க பசங்களும். அவங்களுக்கும் அந்த சிலபஸ் பிரகாரம் ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன, செகண்ட் இயருக்கு என்ன, தேர்ட் இயருக்கு என்ன, இதெல்லாம் போட்டு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு எக்ஸாமுக்கு நாங்கள் அனுப்புறோம். அது தவிர ப்ராக்டிக்கல் இருக்கு, அலைடும் அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு.
0: இருக்குயா? இப்போ வந்து சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பல்வேறு சபாக்களில் போய் பாடுவாங்க, அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இவங்களுக்கு என்ன மாதிரியான மேடை வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீங்க?
1: மேடை வாய்ப்பு வந்து மேடம், இப்போ இங்கே உள்ள கோவில்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணணும். நம்ம காலேஜ் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல ஸ்கில் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து கொடுங்க. இப்போ திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலெலாம் பங்குனி உத்திரத்துலாம் நம்ம பசங்க நாதஸ்வரம் தவில், பரதநாட்டியம், இந்த மாதிரி எல்லா வோக்கல் மியூசிக் எல்லாமே அவங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மாயாண்டி சுவாமிகள் கோவில்னு ஒரு சித்தரோட கோவில் இருக்குது, அங்கேயும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நிறைய இது
0: இருக்குது,
1: வரவேற்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஆடியன்ஸ் மத்தியிலேயும் நல்ல ஒரு பேர் இருக்குது. மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது.
0: சரி, இப்போ வந்து பகுதி நேரம் மாலை நேர இசைக்கல்லூரியில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரி டைம், அவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன?
1: மாலை நேர கல்லூரியை பொறுத்தளவு எங்கள் மதுரை இசைக்கல்லூரியை பொறுத்தளவு குரலிசை, வயலின், வீணை, மிருதங்கம், பரதநாட்டியம் இந்த 5 கோர்ஸ் வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் நம்ம காலேஜ் மூலமாக. அது வந்து உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே 5 நாளுமே, ஈவினிங் 6 to 8, ஈவினிங் மட்டும் 6 to 8. 10th குவாலிஃபிகேஷன் மஸ்ட். அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் சான்றிதழ் படிப்புன்னு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அப்ப உங்க கல்லூரியில பகுதி நேர நாட்டுப்புறக்கலை, அதாவது கரகம்

0: அவங்களுக்கும் யூனிவர்சிட்டி மூலமாக தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க. டென்த்து அந்த டென்த்து குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் போதும், அவங்களுக்கு வயசு வரம்பு இல்லை. 70 வயசு 80 வயசு கூட அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அவங்க ஆர்வம் இருந்தால் கற்றுக்கலாம்.
1: அவங்களுக்கு ஏஜ் லிமிட்
0: கிடையாது. ஈவினிங் காலேஜை பொறுத்தளவு டென்த்து மஸ்ட்டு.
1: சரி,
0: டென்த்து குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அவங்க எக்ஸாம் பண்ண முடியும். டென்த்து குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா இது ஈவினிங் காலேஜில் என்ட்ரி பண்ணவே முடியாது. அதுதான் மெயின்.
1: இப்போ பாரம்பரிய இசைக்கல்வி மூலமாக என்னென்ன இசைக்கல்விகளாம் கற்றுக்கொள்ள முடியும் உங்களை கல்லூரியிலேருந்து கற்றுக் கொடுக்கறது?
0: அதான் பாரம்பரியமில் அந்த சொன்ன மேடம், குரல் இசை இருக்குது, வயலின், வீணை, புல்லாங்குழல், இதெல்லாமே பாரம்பரியம், ட்ரெடிஷன் தான். நாதஸ்வரம் தவில், நாதஸ்வரம் தவிலுக்கெல்லாம் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஆர்வம் இருக்காங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து அந்த நாதஸ்வரம் தவில் முடித்த உடனே அவங்க ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வந்துடுது உங்களுக்கு.
1: நீங்கள் சொன்ன மாதிரி கோயில்,
0: கோவில்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது முகூர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட முகூர்த்தங்கள், ஒரு சாதாரண பேசிக் நாலெட்ஜ் இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு முகூர்த்தத்துக்கு போய் உட்காந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
1: ஏதாவது
0: அவங்க இது பண்ணாங்கன்னா எக்கச்சக்கமான நிகழ்ச்சி வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருமே ஃப்ரீ கிடையாது. ஒரு முகூர்த்தம்னாலே எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு அங்கே போனேன் சார், அங்கே போனேன் சார்ம்பாங்க. சரி, அப்படி அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம்,
1: சரி
0: வாசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க.
1: சரிங்கய்யா, தொடர்ந்து பேசலாம். 2026-7 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை குறித்து தொடர்ந்து டாக்டர் பி சாய்ராம் அவர்கள், தோப்பூர் பி சாய்ராம் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க, கல்லூரி முதல்வர். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களில் ஆரம்பம்.
1: நேரம் முற்பகல் 11:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கலை கல்வி வழிகாட்டி எனும் தலைப்போடு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில பங்கேற்று பேசிட்டு இருக்காங்க கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி முதல்வர் பி சாய்ராம் அவர்கள். உடன் உரையாடிட்டு இருக்காங்க ஜெய ஜெயா அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அல்லது 25 30 171, 04 5 2 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சிக்கு வரலாம்.
2: ஐயப்பா, உங்க கல்லூரியில என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதோட இயர் என்ன, எந்தெந்த டயத்தில் படிக்கலான்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ இதோட ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன, ஒவ்வொரு கோர்ஸுக்குமான ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், கவர்மெண்ட் என்ன மானியம் உங்களுக்கு கொடுக்குது, இதோட லாஸ்ட் டேட், அப்ளிகேஷன்ஸ்க்கு லாஸ்ட் டேட்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்னென்னு சொல்லுங்க.
3: அதாவது இவங்களை பொறுத்தளவு, ஃபீ ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு, எங்களுடைய வெப்சைட் ஒன்று இருக்குது, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வெப்சைட், அது நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் போனீங்கன்னா டீட்டெயில்டு ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துடும், அவங்க தரவாக பார்த்துக்கலாம். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணது தான், யாருக்கு நமக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் எவ்வளவு, யூனிவர்சிட்டிக்குன்னு இவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அப்புறம் அட்மிஷன் ஃபீஸ் இருக்குது, எல்லாம் ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு டேபிள் காலம் போட்டு அந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்கிட்டாங்கனாலே அவங்க வந்து அதை கட்டிடலாம். அதே தவிர அப்ளிகேஷன் ஃபார்ம் எவ்வளவு, 50 ருபீஸ் அண்ட் 100 ருபீஸ், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அப்புறம்
2: கேட்டகரி
3: தகப்படி அதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேயும் சலுகை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு அவங்களுக்கு என்னென்ன சலுகைன்னா, 15,000 ருபீஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம்
2: பெர் இயர்.
3: பெர் இயர் அது வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,500 ரூபா 10 மாதத்துக்கு கொடுக்குறோம். 75% அவன் அட்டண்டன்ஸ் மஸ்ட்டு, அது நாங்கள் நோட் பண்ணியிருப்போம். ஏன்னா அட்டண்டன்ஸ் இருக்கணும், ஒரு

0: ஒரு கதை கரெக்டாக வந்தால் தான் அந்த பசங்களுக்கு. அவன் அதுக்கு தானே நம்ம இது ப்ரிஃபரன்ஸ்
1: கண்டிப்பா
0: பண்ணி
1: நீங்க வந்து
0: கொடுக்குறோம்.
1: இசையும் கத்து கொடுத்து அதுக்கான மானியத்தையும் வேற கொடுக்குறீங்க.
0: மானியத்தை வேற கொடுக்குறோம் இல்லையா அவங்களுக்கு. நான் அவங்கள்ட்ட இருந்து ஃபீஸ் வாங்குறத விட அவங்களுக்கு
1: கொடுக்கறது
0: கொடுக்குறதா
1: அதிகம்.
0: அதிகமாக இருக்கும்.
1: அதான்
0: அதனால இது
1: சொல்லல
0: வந்து ஒரு பெரிய
1: ஆப்பர்ச்சுனிட்டி
0: அவங்களுக்கும்
1: தான்.
0: கொடுத்து அவங்களுக்கு ஒரு கலையும் கற்றுக் கொடுக்குறோன்னா இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி
1: ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே
0: எங்கேயும்
1: இருக்காது.
0: வராது. அது தவிர அவங்களுக்கு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வந்து நாங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும்
1: உள்ளே இருக்காயா?
0: அங்கே உள்ளே இல்லை, அது அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அவங்க நிறையா கேட்குறாங்க. அது ஹாஸ்டல் இருந்தால் இன்னும் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ப்ரப்போசல் வச்சுருக்கோம். அது நீ அதே எங்களுக்கு வந்து இடம் ஜாஸ்தி இருக்குது. மியூசிக் காலேஜ் பசுமலை பொறுத்தளவு இடம் இருக்குது. அங்கே வந்து நிறைய
1: காடு மாதிரி வச்சுருக்கீங்களா பின்னாடி?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் அங்கே கட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் நிறையா கன்னியாகுமரியிலேருந்து வர்றாங்க, திருநெல்வேலியிலேருந்து வர்றாங்க, ராஜபாளையத்துலேருந்து வர்றாங்க, சவுத் சைடில் நிறைய வர்றதுனால.
1: உங்கள் கல்லூரிக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி நான் ஒரு தடவை வந்தபோது ஃபீல் ஆச்சு.
0: ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ கூட லாஸ்ட் டைம் கூட எங்கள் டைரக்டர் வந்து விசிட் பண்ணாங்க. அவங்க கலெக்டர்கிட்ட எல்லாம் பேசி நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த ரோடு போடுறதுக்காக வேண்டி. அதெல்லாம் பஸ் ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய
1: மாணவர்கள் வந்து வந்து சேருவாங்க.
0: ஆமாம் மேடம்.
1: இப்போ வந்து இப்போ நாட்டுப்புற இசை மற்றும் கர்நாடக இசை இவற்றின் தனித்தனி சிறப்புகள் இருக்கும் இல்லையா? நாட்டுப்புற இசைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், கர்நாடக இசைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஃபோக் மியூசிக்கை பொறுத்தளவு அது ரொம்ப பழமையான ஒரு இசை. நாட்டுப்புற இசைங்கிறது இன்றைக்கி வந்ததில்லை. அது நம்மளுடைய பிறப்பு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நம்ம சொல்லாத இதே இல்லை. அந்த ஃபோக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு நாட்டுப்புற கலையை பொறுத்து பிறப்பு முதல் ஒப்பாரி வரை, அதாவது தாலாட்டு முதல் இறப்பு வரைங்கிற மாதிரி ஒரு சொல்கிறோமே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாங் இருக்குது. ஒரு கிராமங்களில் போயாச்சுன்னா அது அதுக்கு தனித்தனியே தானான பாட்டுன்னா என்ன, கோலாட்டம்னா என்ன, கும்மியாட்டம்னா என்ன, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே அவங்களுக்கு வச்சு நல்லா நல்ல விதமாக பண்ணுறாங்க. நல்லா வரவேற்பு இருக்குது அவங்களுக்கு. நிறைய ஒரு இப்போ கிராமங்களில் பொறுத்தளவு இந்த இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய நாடகங்களும் அது மூலமாக அவங்க பண்ணுறாங்க. இந்த கலையும் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, நிறைய பண்ணுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க
1: பண்ணுறாங்க.
0: ஆமாம். இதே கர்நாடக மியூசிக்கை பொறுத்தளவு ஓரளவு ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப இதாக இருந்தால் நம்ம போகலாம். சபா கச்சேரி இது ரொம்ப பேருக்கு வந்து நல்லா தெரிஞ்சவங்க தான் உட்காந்து ரசிக்க முடியும்.
1: கண்டிப்பாக.
0: ஃபோக்கை பொறுத்தளவு நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே உட்கார வச்சுருவோம்.
1: ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரிஞ்சால் யாருனாலும்
0: யாருனாலும் உட்கார வச்சிடலாம். அதில் தமிழில் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க இது பண்ணுவாங்க, எல்லா இதுவுமே கவர் பண்ணிவிடுவாங்க. கிளாசிக்கல்லையும் தமிழ் நிறையா இருக்குது, நிறைய பாடல்கள் கிளாசிக்கலில் இருக்குது. அவங்களும் பாபநாச சிவன் ஆகட்டும், கோபாலகிருஷ்ண பரதி ஆகட்டும், அருணாச்சல கவிராயர் ஆகட்டும், எல்லாமே நந்தனார் சரித்திரத்தில் இல்லை, கம்பராமாயணத்தில் இல்லை, இதெல்லாம் எதுவுமே எல்லா எல்லாத்துலேயுமே எல்லா விதமான கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி கர்நாடக இசையை ரசித்தவர்களால் மட்டுமே கர்நாடக இசையை கேட்க முடியும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் அகில இந்த வானிலையும் டாப் கிரேட் ஆர்டிஸ்ட்டு கிளாசிக்கல் மியூசிக்கில், அதாவது இசை ஒரு மனிதனின் மனநிலையும் வாழ்க்கையும் எப்படியெல்லாம் மாற்றுகிறது?
0: கண்டிப்பா மேடம். ஒரு ரொம்ப அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான்னா கூட ஒரு இசை கேட்டான்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவனுக்கு கம்ப்ளீட்டா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ராஜா சார் மியூசிக் எந்த ஒரு மியூசிக்கா இருந்தாலும் ஒரு லைட்டா மைல்டா அதை கேட்டாலே அவன் ஏதோ ஒரு மூர்க்கத்தனமா வந்தா கூட அவனுடைய மனநிலை சாந்தமாகுது. மெலடி கொடுக்க கொடுக்க கொடுக்க அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதாகுது. கொஞ்சம் சூனாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியல, ஒரு லைட் மியூசிக்கை கேட்டால் தன்னால் அவனுக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி வருது. ஒரு ஒரு நம்ம வைத்தியம் பண்ணுறத விட இதில் வந்து ஒரு பாதி வைத்தியம் அவனுக்கு சரியாகுது.
1: நோய் பாதி இசை பாதி,
0: அதுதான்
1: அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து எங்களுக்காக ஒரு பாரதி தாசன் பாட்டு பாடி பாட்டுங்களேன்.
0: அது நூலைப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, சும்மா ஒரு ஒரு லைன் பாடுறேன். நூலைப்படி தமிழ் நூலைப்படி

0: சார், அதெல்லாம் பாரதிதாசன் வரிகளை இதோட நூலை படின்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு
1: இது
0: நினைக்கிறேன்.
1: வந்து உங்களுக்கு அந்த எஜுகேஷன் ரிலேஷனாக இருக்கிறதுனால இந்த நூலை படிங்கிறது எல்லாருக்கும்
0: கண்டிப்பாக
1: ஒரு.
0: அதனால தான் நம்ம வந்து பாரதியார் பாரதிதாசன்
1: ஆமாம்
0: இதெல்லாம்
1: ஆமாம்
0: கேட்டதே அதுதான். அதுக்காக தொடர்ந்து பேசுவோம், அதாவது இசையின் இனிமையோடு பயனுள்ள தகவல்களோடு நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது இசைக்கல்லூரியின் சிறப்புகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சிறப்புகள் மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பாடல்கள் மூலமாகவும் தமிழை கற்றுக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சிவகங்கை இளையாங்குடி சாலையில் உள்ள பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு தொடக்க பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பார்வையற்ற மற்றும் குறை பார்வையுடைய மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் இப்பள்ளியில் விடுதியுடன் தரமான கல்வி, உணவு, உடை, இருப்பிடம் இலவசம். தொடர்புக்கு தலைமை ஆசிரியர் செல் நம்பர் 70 10 49 80 11.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஐயா, இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து ஒரு பாரதிதாசன் பாட்டை வேற முடிச்சிங்க. இருந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன? ரெண்டாவது வந்து அவங்களுக்கான போக்குவரத்து சலுகைகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா உங்கள் காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் கொஞ்சம் தூரமாக இருந்தது, நீங்கள் இதுலேயும் சொல்லிட்டீங்க 1.5 கிலோமீட்டர். அவங்களுக்கான ஏதாவது போக்குவரத்து சலுகைகள் ஏதாவது இருக்கா? பேருந்து, பயண அட்டை, இலவச பஸ் பாஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஏதாவது சலுகைகள் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம்
4: இருக்கு மேடம். அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ ஃப்ரீ பஸ் பாஸ் வாங்கி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் ஏற்பாடு பண்ணி அவங்களே வந்து கேட்குறாங்க. நாங்கள் லெட்ரு வச்சு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து அவங்களுக்கு எங்கேருந்து ரெசிடென்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து நம்ம காலேஜ் வர்ற வரைக்கும். முன்னாடி ஒரு நான் ஃப்ரம் தி பிகினிங்கில் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் ரோடு நல்லா இருந்தது. பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் காலேஜ் வரைக்குமே கொண்டு வந்திருந்தோம். காலம்பரம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், அந்த ப்ரேயர் ஒரு 9:50-9:55 வருதுன்னா 9:30 அந்த பஸ்ஸு வரும். அதே மாதிரி 4 மணிக்கு பெல் அடித்தோடனே ஒரு பஸ் வந்து இந்த பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அந்த ரோடு ஃபெசிலிட்டிஸுக்கும் பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸுக்கும். அது வந்தாச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இது இருக்குது, அவங்களுக்கு பஸ் பாஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம்.
3: கண்டிப்பாக ஐயா, இப்போ வந்து இருந்தாலும் நான் இவ்வளோ நேரம் உங்களுடைய காலேஜ் முதல்வருங்கிற முறையில் இவ்வளோ கேள்வி கேட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் இல்லையா, உங்களுடைய அனுபவம், மேடை அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா டாப் கிரேட் ஆர்டிஸ்ட் பல்வேறு சபாக்களில் வேறு நீங்கள் பாடியிருக்கீங்க. அதுவும் தோப்பூர் சாய்ராம் சொன்னாலே ஒரு குஷியோட கைதட்டலோடு இருந்திருப்பாங்க இல்லையா. நீங்கள் வந்து பிரேம்ஷன் முன்னாடி வரைக்கும் பாடியிருக்கீங்க, சரிங்க? அந்த அனுபவம்லாம் எப்படிலாம் இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
4: நல்ல அனுபவங்கள் மேடம், நல்ல கேள்வி. நான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்சே நான் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் கர்நாட்டிக் மியூசிக் வந்து. எங்கள் ஃபாதர் மதர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க எனக்கு.

0: அப்பா வந்து இப்போ தான் ரீசெண்டாக பிப்ரவரியில் தான் ஒரு காலமானார், 92 இயர்ஸில். அவர் தான் ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணி, அம்மாவும் சரி, அம்மா ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க இதாகிட்டாங்க. எனக்கு வந்து எப்படியாவது பசங்களை, எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் மேலே எடுத்துகிட்டு வரணும், கர்நாடிக் ஃபீல்டில் கொண்டு வரணும் அவங்க ஒரு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு தக்கபடி நாங்களும் எங்களால் கூடிய முடிஞ்ச அளவு நாங்கள் முயற்சி பண்ணி நல்லா உழைச்சோம். அதனுடைய பலாபலனாக நல்லா நிறைய இடங்களில் வந்து கச்சேரி வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. இதே ஆல் இண்டியா ரேடியோ மதுரையில் தான் எங்களுடைய குருநாதர், என்னுடைய குருநாதர் திருச்சி கணேசன் சார், அவர்கிட்ட தான் நான் கற்றுட்டேன். ஃப்ரம் தி பிகினிங்கில் வந்து சின்னத்தங்கம் பட்டர்னு ஒருத்தட்ட நான் 5th படிக்கும் போதெல்லாம் அவர் தான் எனக்கு பேசிக் லெசன்லேருந்து வர்ணம் வரைக்கும் அவர் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் நான் இங்கே சத்குரு சமாஜத்தில் சங்கீத வித்யாலயத்தில் நான் பிஏ ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு திருச்சி கணேசன் சாரோட ஒரு இங்கே தான் ஃபஸ்ட்டு இசை பயிற்சி அப்படின்னு ஒரு இது வந்தது.
1: அகில இந்திய வானொலியிலே கற்றுக்கிட்டீங்க.
0: கற்றுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ நான் பிஏ படிக்கும்போது இங்கே. அப்போ வந்து எதேச்சியாக கணேசன் சாரை சந்திக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு. அவர் தான் வந்து, நீ இங்கே வந்திருப்பா, நான் உனக்கு ஒரு மியூசிக் லெசன் கிளாஸ் அப்போ அவர் எடுத்தார் எனக்கு. இன்றைக்கும் அது ஞாபகம் இருக்குது. காமாட்சி சுரஜத்தின்னு ஒன்று பைரவியில் அவர் உட்கார வச்சு எனக்கு எடுத்தார். அப்போ ஆரம்பித்த உடனே அவர்கிட்ட நம்ம எப்படியாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. 91 அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ணும்போது.
1: இப்போ வரைக்கும் அந்த மியூசிக் லெசன் போயிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு ஒரு பாட்டில் இருக்கு, மியூசிக் லெசன் சொல்லிட்டு ரெண்டு பி கிரேட் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஸ்டூடெண்டாக போடுவாங்க.
0: அப்படி நான் பாட ஆரம்பித்தேன். அந்த 87 சம்திங், 91 வந்து எனக்கு பி கிரேடு இங்கே கிடைச்சது. 93 பிஹை கிரேடும் இதே ஆல் இண்டியா ரேடியோவில் தான் கிடச்சது. ஒரு 2000 எனக்கு ஏ கிரேடு இதே மதுரை வானொலி நிலையம் தான். 2011 வரைக்கும் நம்ம மதுரை மியூசிக் காலேஜில் நான் ஒர்க் பண்ணேன். 2011 அப்புறம் தான் நான் சென்னை மியூசிக் காலேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். அங்கே ஒரு 7-8 வருஷம் எனக்கு அது டாப் போடணுங்கிற ஒரு எண்ணம் வரல. சரி இதிலே பாடுவோம், அப்புறம் வேணா போட்டுக்கலான்ட்டு அப்புறம் எல்லோரும் போடுங்கன்னு சொன்னதுனால ஒரு 2018 போட்டேன். உடனே எனக்கு டாப் கிரேடும் 2018 ஒரு 8 வருஷமாக டாப் கிரேட்லேயும் பாடிட்டுருக்கேன். அதுதான் நிறைய மேடை கச்சேரி நிறையா பண்ணியிருக்கேன். நம்ம ஊட்டியில் நம்ம இவங்க பிரசிடெண்ட் முன்னாடியும் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மூலமாகவும் எனக்கு கிடைச்சது. அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு நினைவுகள்.
1: இப்போ வந்து இருந்தாலும் நாங்கள் பாடாமல் விடமாட்டோம் இல்லையா, எங்களுக்காக ரெண்டு தமிழ் பாடல்கள் பாடி காட்டுங்களேன்.
0: ஆ, பாடுறோம் மேடம். நம்பிக்கெட்டவர் எவரையா உமை நம்பி, கெட்டவர் எவரையா உமை நம்பி, கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி, கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி, கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி, கெட்ட

அன்பர் மனம் கவர்ஷம்பு கபாலியை நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்ட

0: சூப்பர் சார். அதாவது இறைவனை வந்து நம்பிக்கை வைங்கன்னு அழகாக சொல்லிட்டீங்க.
1: கபாலி பேரில் பாபநாசம் சிவனோட தமிழ்
0: வரிகள்,
1: சாங் ஒரு வரிகள் அவரோடது.
0: ஆமாம், அங்கே கல்யாணராமன் சார்னு ஒருத்தர் உங்களுடைய ஆர்டிஸ்ட் பாடும்போது இப்படி தான் அப்படியே ஆனிச்சிட்டாங்க, அதனால் நாங்களும் அப்படி ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்காக வேற ஒரு பாட்டும் பாடி காட்ட முடியுமா?
1: கண்டிப்பாக மேடம் பாடுறேன். இரக்கம் வராமல் போனதென்ன காரணம் என் சுவாமி? இரக்கம்

0: கோபாலகிருஷ்ண பாரதியோட
1: வரிகளோட அழகாக பாடிட்டீங்க. இப்போ என்ன, நீங்கள் ஒரு ஆசிரியர், உங்களுக்கும் மாணவர்கள் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நீங்களும் கற்றுக் கொடுக்குறீங்க. இப்போ புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்னென்ன?
0: கண்டிப்பாக மேடம். அதாவது இதில் ரெண்டு விஷயம். முதல்ல இது பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் ஒன்று, இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒன்று. பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு டீச்சிங் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, டீச்சிங் பண்ணுறவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம்
1: கஷ்டப்படுவாங்க.
0: ப்ராக்டிக்கலாக சொல்கிறது, சிலர் ரெண்டுலேயுமே வெல்வர்ஸ்டாக இருப்பாங்க, சிலர் அதுலேயும் நல்லாயிருக்கும் இதுலேயும் நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு இது வாய்க்கும். கச்சேரி பிரமாதமாக பண்ணுவாங்க, டீச்சிங் போகும்போது அவங்க அந்த மனோதர்மத்திலே இருப்பாங்க. பசங்களுக்கு வந்து ஆரம்ப பேசிக்கு ஆரம்பிக்கும் போது என்னடா நம்ம அதுலேயே இருந்தோமே, இவனுக்கு வந்து சரிகமாக பதினஞ்சு எடுக்கணுமேங்கிற ஒரு இது வரும்போது அவங்களுக்கு வரக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு அவங்க நாலெட்ஜுக்கு தகுப்படி நம்ம இறங்கிடணும். நம்ம எவ்வளவு பெரிய வித்வானாக இருந்தாலும் சரி, டீச்சிங்னு போகும்போது அவங்க என்ன ஸ்கில்லோ அதுக்கு இதை இறங்கி நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான் ஒரு டீச்சிங்கோட ஒரு தன்மை.
1: கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா பாடுவா, ஒரு ஸ்டூடெண்ட் கொஞ்சம்
0: அது லோயஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி தான் அந்த டீச்சிங்கை கொண்டு போகணும். அவன் லெவல்லே நம்ம கொண்டு போனோம்னா இப்போ கீழே இருக்கிறவங்க வந்து
1: பிரயோஜனம்
0: முடியாது, கொடுக்க முடியாது,
1: ரெண்டாவது எரிச்சல் அடையவும் கூடாது.
0: இல்லை டீச்சர் இது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு இது இருக்கணும்,
1: பொறுமை இருக்கணும்.
0: ஒரு ஆசிரியர் கொடுக்குறவங்களுக்கும் பொறுமை இருக்கணும், கத்துக்கிறவங்களுக்கும் பொறுமை இருக்கணும். ரெண்டு பேருமே பொறுமை இல்லைன்னா ஒரு 10 தடவை ஒரு சங்கதி சொல்லுவோம், ஒரு சிலர் டக்குன்னு எடுத்துக்குவாங்க, ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இது வந்து உடனே சங்கீதத்தை பொறுத்தளவு நம்ம படித்து எழுதுகிற மாதிரி ஒரு 4 வரி அடித்து மனப்பாடம் பண்ணி எழுதுன்னு சொல்ல முடியாது. ஈஸியாக பாடுற மாதிரி இருக்கும், அவனுக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன சார் வரலையே அப்படிமா, அது அந்த அளவுக்குலாம் நுழைச்சா தான்
1: அந்த நோட்ஸை வந்து உள்வாங்கணும்ல,
0: அது இயற்கையாகவும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்.
1: ஆமாம்,
0: நம்ம என்ன தான் செயற்கை இருந்தாலும் இயற்கையாக அவனுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்தால் தான் இதில் வந்து நம்ம பாட முடியும்.
1: இப்போ உங்கள் கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் அடி எடுத்து வைக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன?
0: அவங்க வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து அறிவுரை என்னென்ன மேடம், ரெகுலர் ஃபஸ்ட்டு கிளாஸ்
1: அட்டன் பண்ணணும்.
0: இது வந்து கொஞ்சம் லேக்கிங் ஆனாலோ, ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு சரளி வரிசையாக எடுக்கிறோம், ஜெண்ட வரிசையாக எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டே இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து அடுத்தடுத்து எடுக்கும்போது கொஞ்சம் குறையும். ஃபஸ்ட்டு ஆர்வமாக எடுக்கும்போது ஒரு 10 பேர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா எடுக்கணுங்கிற ஒரு இது வரும். ஒரு 10வது தடவை எடுக்கும்போது நமக்கே கொஞ்சம் எனர்ஜி லெவலும் குறையும், என்னடா திரும்ப திரும்ப எடுக்கிறாங்களே அப்படிங்கிறது வராமல், அதனால தான் அவங்களுக்கு வந்து ஆர்வத்தோடு அவங்க வரணும், அவங்களும் வரணும், நம்மளும் கற்றுக்கணும்.
1: ஏனோ தானும் வரக்கூடாது, ஏதாவது சப்ஜெக்ட்னா மனப்பாடம் பண்ணிடலாம், இது மனப்பாடம் பண்ணி பண்ண முடியாது.
0: இது ஏன்னா
1: பேசிக்கில் இயற்கையாகவே நம்மளுக்கு ஞானமும் வேணும்.
0: நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் இது நம்ம கூடவே இருக்கிறது. கல்வி ஒன்று தான் நம்ம விட்டு
1: போகாத
0: ஒன்று, எதுனாலும் நம்ம விட்டு போயிடும்.
1: வரிகள் ஒன்றுல மரணம் வரைக்கும் பயணிக்கிறது கல்வி ஒன்று அப்படிங்கிற.
0: கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக மேடம். இப்போ நம்ம வந்து நைட்டில் நம்ம போகிற நேரம் ஒரு கரகரப்பிரியா பாடுனா அந்த டயத்தில் கரகரப்பிரியா பாட தெரியணும். ஒரு கல்யாணி பாடுனா கல்யாணி பாடணும், ஒரு தோடி பாடுனா தோடி, அதெல்லாம் நம்ம உடம்போட ஊறி இருக்கணும். அந்த நேரம் போயிட்டு நம்ம புக்கை பார்த்தோம், ரீ ஒன்று இருக்குது, கா ஒன்று இருக்குது, மா ஒன்று இருக்குன்னு பார்த்தா இது ஏட்டு சுரக்கா, அது வந்து
1: ஏட்டு சுரக்கா கல்விக்கு உதவாது மாதிரி. இப்போ வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்த நோட்ஸ் வந்து வச்சுக்கிடலாம்.
0: அப்படி அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது மனசால் அது வந்து பதியணும், பச்சை மரத்தில் அடித்த ஆணி மாதிரி நமக்கு பதிஞ்சால்தான் இந்த இதை பொறுத்தளவு நம்ம மேற்கொண்டு போக முடியும். ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு, அவன் ஆரம்பத்துலேருந்து இன்ட்ரெஸ்டோடு உட்காந்துட்டான்னா அவன் நல்லா பண்ணிடலாம், பிடிச்சிடலாம்.
1: அதனால் அவனுடைய திறமைகளை வளர்க்க அவன்தான் முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஹை லெவல் அச்சீவ்மெண்ட் ஏதாவது அடைஞ்சிருக்காங்களா?
0: ஆமாம் மேடம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேலைவாய்ப்பு, நல்ல வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. அரசு துறையிலையும் வேலைவாய்ப்பு கிடச்சிருக்காங்க, அதே மாதிரி ப்ரைவேட்லேயும் கிடச்சிருக்காங்க, சிலர் வந்து ஃபாரின்லேயும் போய் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து இந்த காலேஜ் தான் சார் எங்களுக்கு வந்து அடிப்படை எங்களுக்கு கொடுத்தது. இப்போ நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட எங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எங்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் போட்ட ஒரு இது தான் வித்து தான் சார் நாங்கள் இந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொன்னபோது எங்களுக்கு அதை விட பெருமை என்ன?
1: ஆசானுக்கு இதோட பெருமை இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட் அங்கே அப்படிங்கிற மாதிரி
0: 1 கோடி ரூபா கொடுத்தா கூட நமக்கு அந்த பெருமை வராது. வேண்டாம், இருந்தாலும் அவங்க வந்து இந்த உங்கள்கிட்ட கற்றுட்ட இந்த பாடல் தான் சார் இன்றைக்கி இந்த மாணவர்களுக்கு டீச் பண்ணியிருக்கும் போது அதை விட சந்தோஷம் நமக்கு வேறு எதுவுமே இல்லை.
1: அதாவது ஒரு குருவை வந்து பெருமைப்படுத்துறது வந்து பெரிய விஷயம்.
0: கண்டிப்பாக
1: உங்களை வந்து உங்கள் மாணவர்கள் செய்யும்போது பெருமைப்படுத்த
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்களும் எங்கள் செட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே அதே காலேஜ்லேயே லெக்சரர் ஆகியிருக்காங்க, அதே காலேஜ்லேயே ப்ரொஃபஸர் ஆகி பிரின்ஸிபால் லெவலுக்கு வந்தாச்சு. அதெல்லாம் சுவாமியோட ஒரு கிஃப்ட் தானே, கிரேஸ். அது அவங்களுடைய பரிபூர்ண

0: அனுகிரகம் பரிபூர்ண இது இருந்தால்தான், இந்த சுகிருதம் இருந்தால்தான் நமக்கு இந்த ஃபீல்டில் வந்து நிற்கிறதுக்கு
1: முன்னேறி
0: ஒரு
1: படிப்படியாக முன்னேற
0: வர முடியும்
1: முடியும்னு சொல்கிறீங்க.
0: வர
1: ஆனால்
0: முடியும்.
1: தொடர்ந்து பேசணும்னு நேரம்தான் இல்லை. நம்ம வந்து நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டனால இது வரைக்கும் கற்றுக்கிட்டாச்சின்னு உங்களுடைய கல்லூரியை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: லாஸ்ட் டேட் வந்து எங்களுக்கு வந்து 26/6/2026 அப்ளிகேஷன் முடிகிறது.
1: முடியுது. அதுக்குள்ளே உங்கள் மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன்லாம் போட்டுடணும்.
0: அதுக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய வரவேற்பு இருந்தால் நாங்கள் ஒரு ஒரு சில இது எக்ஸ்டெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எழுதி நாங்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் வந்து
1: மாணவர் சேர்க்கையை பொறுத்து
0: ஆமாம், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வேண்டுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கள் காலேஜில் வந்து இந்தந்த கோர்ஸ்லாம் நடத்துகிறோம், அவங்க எல்லாம் நிறையா வந்து சேர்ந்து பயனடையணுங்கிறது தான் நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த நேரத்தில். நீ உங்கள் மூலமாக இந்த ஆல் இண்டியா ரேடியோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. ஆகாஷவாணிக்கும் எல்லா நேயர்களும் இது வரைக்கும் கேட்டவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
1: நன்றியா. அதாவது இசை என்பது மனங்களை இணைக்கும்.

0: பயனடையணுங்கிறத நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த நேரத்தில். நீ உங்கள் மூலமாக இந்த ஆல் இண்டியா ரேடியோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க ஆகாஷவாணிக்கும், எல்லா நேயர்களும் இது வரைக்கும் கேட்டவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
1: நன்றியா, நன்றியா, நன்றியா. அதாவது இசை என்பது மனங்களை இணைக்கும் ஒரு அழகான மொழி. இந்த இசை கல்வியின் முக்கியத்துவத்தையும் அரசு இசை கல்லூரிகளில் உள்ள வாய்ப்புகளையும் இன்று நம்முடன் பகிர்ந்து கொண்ட மதிப்பிற்குரிய முதல்வர் தோப்பூர் பி சாய்ராம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: இதுவரை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கலை கல்வி வழிகாட்டி எனும் தலைப்பில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி முதல்வர் பி சாய்ராம் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம்தான் கேட்டீங்க. உடன் உரையாடினார் ஜெய ஜெயா அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது சிநேகிதியே பெண்களுக்கான ஒரு நேரம். பெண்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். கூடவே உங்களின் தனித்திறமைகளையும் வெளிப்படுத்தலாம், இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்க நினைக்கிற விஷயங்களையும் பகிர்ந்துக்கலாம், நல்ல பயனுள்ள தகவல்களை சொல்லலாம். இதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170. இதில் அறிமுக சிநேகிதிகள், அறிமுகம் இன்றைக்கு மட்டும்தான், இன்றைக்கு தான் நாங்கள் வந்து முதன்முறையாக பங்கேற்க போகிறோம் அப்படிங்கிற சிநேகிதிகள் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 25 30 171 அனைத்து சிநேகிதிகளுமே பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 04 52. நிகழ்ச்சியில் உங்களோட பேச ஆவலாக காத்துட்டு இருக்கேன் சூரியகலா. நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் சிநேகிதி யார், எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார், எங்கிருந்து?
1: திருநகர் மெகராஜ் பேகம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: உங்க பேரை திரும்ப சொல்லுங்கம்மா.
1: திருநகர் மெகராஜ் பேகம் மேடம்.
0: மெகராஜ் பேகம், நலமா இருக்கும். நீங்க சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: கஷாயம்
0: குடிச்சா சளி இருமலுக்கு நல்லது. நீங்க பயன்படுத்தி இருக்கீங்களா?
1: நன்றி
0: நிகழ்ச்சியில பங்கு பெற்றதற்கு. இதோ உங்களின் விருப்பத்தில் இதே கணி திரைப்படத்திலிருந்து பாடல் 12:03.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது சிநேகிதியே. சிநேகிதி நிகழ்ச்சியில சிநேகிதிகள் பங்கு பெற்று விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 04-52 என்ற முன்னிணைப்போடு 25-30-170 அறிமுகங்களும், 25-30-171 அனைத்து சகோதரிகளுமே பங்கு பெறலாம். அடுத்து பேச காத்திருக்க சிநேகிதியை சந்திக்கலாம். 12:11 வணக்கம், வாங்க.
6: என்ன
5: பாடல் கொடுக்கலாமா?
6: எனக்கு வந்து கிராமத்து மின்னல் பட்டுல இருந்து போகும் பாதையில் மனசு போகுதே அந்த பாடலை போட்டு ஒரே திருப்பி சொல்லிடுறேன். வந்து 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அந்த குழந்தைகளுக்கு பூரா மனசார நின்றாடுற வாழ்த்துக்களை சொல்றேன். ரெண்டாவது, அதுல வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிரு பிள்ளைங்க எல்லாம் வருத்தப்பட வேண்டாம், அடுத்ததே உங்களுக்கு இருக்குது, பரிட்சை எழுதி பாஸ் பண்ணலாம். பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஊக்கப்படுத்தி அது தைரியம் சொல்லி அவங்கள வந்து பத்திரமா.
5: நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கீங்க. நிச்சயமா தோல்வியை சந்திச்சவங்களுக்கும் இது வந்து நிரந்தரம் இல்ல, இது வாழ்க்கையில வந்து ஒரு அடித்தளம் தான் இல்லையா, இன்னும் பல வாய்ப்புகள் இருக்குது.
6: பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ கோபம் அதுகளை வந்து பாதுகாப்பாவும் நல்லா தைரியம் சொல்லி மேற்கொண்டு படிப்புக்கு அவங்களை ஊக்கப்படுத்த.
5: ஆமா, அருமையா சொன்னீங்க. ஏன்னா இதுவே வாழ்க்கை இல்ல, வாழ்க்கையோட ஒரு பகுதி தான், இதையும் கடந்து சாதிக்கணும். நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நன்றிமா நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு. இதோ உங்களின் விருப்பத்துல பாடல் கேட்கலாம், கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மங்களன் மங்கள் உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு

0: கழுத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 12:22 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுட்டே இருக்கோம். ஸ்நேகிதியே, பெண்கள் பங்கு பெற்று அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த தோழி யார், இங்கிருந்து வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கோம்மா.
0: சரி, என்ன பாட்டு கொடுக்கலாம்? அடுத்து நீங்களும் அதே மாதிரி ஒரு சாயல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க.
1: விவசாயத்தை போற்றி பாடுற மாதிரி.
0: சரி, அருமையான பாடல் கொடுத்துருவோமா.
1: நன்றி நன்றி.
0: இதோ வந்து பாடல் காற்றாலைகளில் உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து.

0: சிநேகிதிகளின் விருப்ப கானங்களோடு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இருக்கும் சிநேகிதியே. நிகழ்ச்சியில் பங்கு பெற தோழிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-52 என்ற முன்னணிப்போடு 25-30-170 அறிமுகங்களும், 25-30-171 அனைத்து தோழிகளும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 04-52 தொடர்ந்து பேச காத்திருக்கவங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ வணக்கம்மா, சொல்லுங்க.
1: வண்டியூர்ல
0: இருந்து என்ன பாட்டு கொடுக்கலாம்? சரி, கொடுத்துடலாம். சரி, இந்த பாட்டு கேக்குறதுக்கு காரணம், இந்த பாட்டு எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: இது வந்து
0: உங்க மகளுக்கு பிடிச்ச பாட்டா? இப்ப உங்க பக்கத்துல இருக்காங்களா?
1: இல்ல இல்ல, அவங்க அத்தை வீட்டுக்கு
0: போயிருக்கா. அங்க கேட்டுட்டு இருப்பாங்களா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? சரி, இதோ உங்களுக்காகவும் உங்க பொண்ணுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்காகவும் இதோ அந்த பாட்டு கேட்டுருவோமா? நன்றி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதற்கு. புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து பாடல், 12:28.

நேரம் நண்பகல் 12:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் பொது அறிவிப்பு. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 29/5/2026 வரும் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ITI மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்வி தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை www.tnprivatejobs.com

www.cbcen.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கு பெற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுனர்கள் தங்களது சுய விவரக்குறிப்பு, அதாவது பயோடேட்டா, கல்வி சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் 29/5/2026 வரும் வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மதுரை கோபுதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் வந்து கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய துணை இயக்குநர் அவர்கள் தெரிவிக்கிறார். மேலும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் TNPSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி, இலவச ஒய்ஃபை வசதி இருக்கிறது. அரசு பணிக்கு தயாராகும் மாணவர்கள் தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் .tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு துணை இயக்குநர் அவர்கள் தெரிவிக்கிறாா்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலின். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்சர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறது. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கும். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தார்.
1: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு

0: முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே
1: சொல்ல.

0: நிறைவடைகிறது சிநேகிதியே. நேரம் இப்பொழுது 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ. मैं हूँ आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோருடைய இசையமைப்பில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா பாடியிருந்தாங்க கவிஞர் கண்ணதாசன் வரிகளில். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் தாளம்பூ திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்காங்க கே வி மகாதேவன் அவர்கள். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். 1:05 பாடல் இதோ தாளம்பூ திரைப்படத்திலிருந்து.

0: கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: நேரம் 1:13, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது வசந்த கானங்கள் காவிய திரைசை பாடல்களாக. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைப்பில் பி சுசீலா அவங்க பாடின பாட்டு கேட்க போகிறோம். சாந்தி திரைப்படத்திலேருந்து அந்த பாடலை எழுதியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.

வசந்த கானங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கும் நேரம் 1:17. கவிஞர் வாலி வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடியிருக்காங்க. வரக்கூடிய பாடலை பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து, அந்த பாடலுக்கு இசையமைத்திருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி ஆகியோர்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: மதுரை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நீர்க்குமிழி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் நீலவானம் திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாடலை பாடியிருக்காங்க பி சுசிலா. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் பாடலுக்கு வரிகள் கவிஞர் கண்ணதாசன். இதோ அந்த பாடல் காற்றலைகளில் 1:27

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் கேட்கும் நேரம் 1:32. கன்னித்தாய் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீல் ஆகியோர் குரல்களில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில். இதோ வந்து பாடல் காற்று அலைகளில்.

36 நிமிடத்தில் இசையால் மனம் வசியும் நேரமாக நாம் கேட்பது வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு இதய கமலம் திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம். கே வி மகாதேவன் இசையமைப்பில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீல் ஆகியோர் இணைந்து அந்த பாடலை பாடியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் இதோ அந்த பாடல் காற்றலைகளில்.

வசந்த கானங்கள் கேட்டுட்டே இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பி சுசில அவங்க பாடின பாடல்களாக தான் கேட்டோம். அவங்க தனித்து பாடிய பாடல்கள், இணைந்து பாடிய பாடல்கள்னு கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம். எஸ் எம் சுபையா நாயுடு அவங்களோட இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடியிருக்காங்க கவிஞர் வாலியின் வரிகளில். இதோ அந்த பாடல் காற்றலைகளில் 1:41.

நானா இல்லை நீ

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதி கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும், இரு நாடுகளுக்குள்ளே நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரோம் நகரை தாம் அடைந்தவுடன் மெலோனியை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்ததாகவும், பல்வேறு துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மெட்டரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேரும் மாணவர்கள் 92.15% தேர்ச்சியடைந்துள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும், ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும், அறிவியல் பாடத்தில் 10,476 பேரும், சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து 97க்கும் அதிகமான சதவிகிதங்களுடன் சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முறையே 2, 3, 4, 5வது இடங்களை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மறு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளடக்கிய மேம்பாடு போட்டித் திறன்களை முன்னெடுத்து செல்வதில் கணக்கு தணிக்கை இயக்குநரகம் முக்கிய பங்காற்றுவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கே சஞ்சய்மூர்த்தி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் 17வது ஆண்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்த மின்னணு காலகட்டத்தில் பொருளாதார ஆளுமையில் இந்த ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் இன்னும் 4 ஆண்டுகளில் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 20% பங்களிப்பை வழங்கும் என்று தேசிய தகவல் கட்டமைப்பு பாதுகாப்பு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு நவீன்குமார் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நம் நாடு முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளதாகவும், உள்ளடக்கிய மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். காகிதமற்ற பரிவர்த்தனை போன்ற முன்னெடுப்புகளின் மூலம் முறைசாரா பொருளாதார நிலையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட டிஜிட்டல் பொருளாதார நிலைக்கு நாடு முன்னேறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேகாலயா உம்ராய் ராணுவ மையத்தில் பிரகதி சிறப்பு ராணுவ கூட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 12 நட்பு நாடுகள்

0: இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. தொழில் திறன் பரிவர்த்தனைக்கு சிறந்த தளமாக இந்த பயிற்சி வழிகோலுவதாக இந்திய காலாட்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் சுனில் ஷியாரோன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சி மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க தலைவர் கிருபானந்த மூர்த்தி தெரிவிக்கையில்,
1: இந்த ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து தவறான ஒரு மருந்துகள் மக்கள் கையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தவறான வழியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இந்த ஆன்லைன் வணிகத்தை நாட்டில் தொடரக்கூடாது. அதனால் நிறைய மக்களுக்கு சீரழிவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே.ஜி. அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நேரு உள் விளையாட்டரங்கில் காலை 7 முதல் 10 வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றப் போவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000 மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். மே 31 வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பல கோடி மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்கொள்கின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 100,000 கொய் மலரால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சேலம் மாவட்டம் ஏற்காடில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகின்றது. வரும் 28 வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் செல்ல பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோ மற்றும் தனியார் வேனில் அதிக அளவு குழந்தைகளை ஏற்றி செல்வதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் கூறியுள்ளார்.
3: திருநெல்வேலி மாவட்டத்தில் 737 பேருந்துகளுக்கு இப்போது செக் பண்ண போறோம். வெஹிக்கிளில் வந்து எமர்ஜென்சி டோர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, இல்லை ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்குண்டான டெமோ எல்லாமே நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம டிரைவர்ஸோடைய ஐ செக்அப் அண்ட் அதர் ஹெல்த் பாராமீட்டர்ஸையும் செக் பண்ணுவாங்க.
0: திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதேபோல் திருச்சி, அரியலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதையில் பயணியர் ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்வதற்கான ரயிலானது கடந்த

0: 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் சென்று கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்து பின்னர் நிறுத்தப்பட்டது. இங்கு மீண்டும் ரயில் சேவை துவக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவாரூரில் இருந்து ஆர் விஜயகுமார்.
1: கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: தொடர்வது பாரதியார் பாடல்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி தெவிட்டாத தேனொலி, தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசையனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இது குறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையாக கேட்கக்கூடிய ஒரு மீடியம் வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள் நிகழ்ச்சிகள் பிரத்யேகமாக நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியாக இருக்கும் சரி, மன ரீதியாக இருக்கும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலியமாகவும் டிபேட்ஸ் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலருந்தே கேட்குற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி காலத்திலிருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமாக போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காரணம். நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்திலையுமே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ சமையல் குறிப்போ அழகு குறிப்போ மட்டும் சொல்லாமல் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பெண் காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவது போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக பாட்டு கேட்கறதுக்காக சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதாக கிடையாது. மித்த சோஷியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம், ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள் நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டாக சேர்க்கறது வந்து ரேடியோவோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சிட்ருக்கு. என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய குரலும் என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் உங்களுக்கு அதில் கேட்குதுன்னா அதுக்கும் ரேடியோ தான் காரணம்.

0: குழந்தை வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமை என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்கள் நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறுவயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானது தான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில்

0: அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திறனில் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. எனவே வானொலி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
1: அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியில்.

0: உன் கண்ண குழியின் சிரிப்பை விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன்.
1: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
2: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ரோவில்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எது வேணும்னா, ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தால் தான் எங்களுக்கு அது சோதமாக இருந்தது. நான் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்குறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் அசம்பாவிதம் நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு அவ்வளோ சோகமாக இருந்தோம். அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து வந்து ஒரு ஆபத்தான செயல்கள் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்துலேருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
1: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள், வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
3: ரேடியோ இது ஒரு ஃபீல் இல்லை, நிஜமாகவே இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பற்றி அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராவலில் இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க, எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் இந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும், அதில் எதாவது பிடிச்சவொடனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன், அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அந்த பாட்டு கேட்குறது, நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது, அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க நிறைய விஷயங்கள்லாம். அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட அப்படியே கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன், கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க, அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க, ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரேடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம டிவி வந்து என்ன உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hoursமே ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ.

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இது பற்றி வேணுகுமார் அவர்கள்.
1: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன் கி பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
0: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்,
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 2:30 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி பன்மொழி.

பாடல்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில இங்கிலீஷ் தெலுங்கு ஹிந்தின்னு நிறைய பாடல்கள் நேயர்கள் கேட்டு ரசிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில் நான் அஜிதா. நிகழ்ச்சியில நாம எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்க போற முதல் பாடலை பாடியிருக்காங்க சார்லி பூத் மற்றும் செலினா கோமஸ். இதோ பாடல் உங்களுக்காக.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பாகுபலி பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 2:35 நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு எஸ் எஸ் தமன். சித் ஸ்ரீராமோட குரல்ல பாடல் கேட்டலாம், அல வைகுந்தபுரம்லோ படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா நாம ஒரு மலையாள பாடல் தான் கேட்டு ரசிக்க போறோம். ஹிருதயம் திரைப்படத்திலிருந்து ஹேஷம் அப்துல் வஹாபோட இசையில பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் 2:45 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பன்மொழி பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 1.

0: பாடல் கேட்டு ரசித்தோம் பி கே என்ற ஹிந்தி படத்துல இருந்து.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கேட்டரசு பாடலுடன் நிறைவு பெறுகிறது பன்மொழி பாடல்கள். தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல் செய்ய.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் எஞ்சிய பகுதிகளிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவுகிறது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 70

0: 8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரி அரியலூர் பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 13 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னையிலும் புதுச்சேரியிலும் 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிகபட்சமாக வாரண்டப்பள்ளியில் 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் 6 சென்டிமீட்டர் மழையளவும் வெங்கூரில் 5 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. புவனகிரி, கிருஷ்ணகிரி, சிதம்பரம், நலமுக்கு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ஆம்பூர், கேட்டி, திருப்பத்தூர், வடப்புத்துப்பட்டு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. குண்டூர், கடலூர், நாகர்கோயில் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமை பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி

மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிர்க்கு அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய

சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிக்கு அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: வணக்கம் நேர்களே, மெல்லிசை பாடல்களால் செவிக்கு இனிமை சேர்க்கும் நேரமாக இது மெல்லவரும் பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சி முழுக்க இசையமைப்பாளர் தேவா அவங்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் உங்களுடன் சூரியகலா.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:16 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மெல்ல வரும் பட்டு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் கல்லூரி வாசல் திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மெலிசை ராகங்களால் இதயம் வருடுகிறது. மெல்லவரும் பாட்டு, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உன்னுடன் திரைப்படத்திலிருந்து.

93.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:47. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

கேட்டோம் மெல்லிசை பாடல்களின் தொகுப்பாய் மெல்ல வரும் பாட்டு. இனி தொடரும் நிகழ்ச்சியாக ஆட்டக்களம் நேர்கள் கலந்துக்கலாம். 25 30 170 அறிமுகங்களும் 25 30 171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 0452. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்க காத்திருப்போம். நிகழ்ச்சி வரும் முன் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை

சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிர்க்க அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.

மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனவர் ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருக்கிறீங்க. ஆட்டக்கலம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 170 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். 0452 என்கிற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன் மற்றும்
1: சூரியகலா. சரி, நிகழ்ச்சியில் எண்களெல்லாம் சொல்லியாச்சு, என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளாக காத்துட்டே இருப்பாங்களே நேர்கள்.
0: கண்டிப்பாக, ஏன்னா ஆர்வமாக இருப்பாங்க இன்னைக்கு ஆட்டக்களம் என்ன விளையாடணும். ஆட்டக்களத்தில் இதுக்கு முன்னாடி விளையாண்ட அதே விளையாட்டை தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி ஆட்டக்களத்தில் என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா ரிப்பீட்டு
1: அப்படின்னு,
0: அதே கேம் தான். என்னென்னா ரிப்பீட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என்ன கேம்னு. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம், அந்த வார்த்தையை முடியக்கூடிய எழுத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு உங்களால் முடிஞ்சது. முன்னாடி நாங்கள் வந்து 10 எழுத்து அப்படின்னு, நான் 10 வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அப்படி இல்லை, உங்களால் எவ்வளோ வார்த்தைகள் சொல்ல முடியும்னு பார்க்குறோம். 10 வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றீங்க, 5 வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு
1: தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதே வெற்றி தான். நீங்கள் முடிந்த அளவுக்கு எத்தனை வார்த்தைகள் சொல்ல முடியும் அப்படின்றத நேர்கள் முயற்சி பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு எத்தனை தடவை சொல்கிறீங்க, எத்தனை வார்த்தைகள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துருக்கலாம்.
0: ஆமாம், இன்னைக்கு ஆட்டக்கலாம் நிகழ்ச்சியில் என்ன விளையாட போகிறோம்னா ரிப்பீட்டு.
1: ஒரு சிறிய விளம்பரம்.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஆட்டக்களத்தோட கேம் பேர் சொல்லிட்டோம். நாங்கள் வந்து பேர் தான் வந்து இங்கிலீஷில் வச்சுருக்கோம், ஆனால் நேயர்கள் வந்து சொல்கிற வார்த்தையில் ஆங்கில வார்த்தை இல்லாமல் சொல்லணும் இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து தமிழில் விளையாடணும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் ரிப்பீட்டு எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ரிப்பீட்னு வச்சுட்டோம். ரிப்பீட்னா அந்த வார்த்தை எப்படின்னா ஒரு வார்த்தை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. ஸோ இப்போ நம்ம கூட
1: முதல் நேயர்
0: வரக்கூடிய,
1: ஆஹா, பெருத்த சத்தத்தோடு நுழைஞ்சிருக்காங்க போலயே.

0: முதல் நேயர்.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம் செல்வதி, யார், எங்க இருந்து?
2: உங்களுக்கான
1: வார்த்தை வந்து களம்.
2: என்ன சொன்னீங்க?
1: சொல்லுங்க. நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நேருக்கு
0: நன்றி. இப்போ பெயர்களை சொன்னாங்க இல்லையா, பெயர்கள் இல்லாம மற்ற வார்த்தைகளை சொல்லி முயற்சி பண்ண சொல்லுவோமா?
1: இப்போ இதுல விளையாட்டே என்னன்னா, அவங்களுக்கு எத்தனை வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதனால வந்து இதுல வந்து ஆங்கிலம் கலக்காம இருந்தா மட்டுமே போதும். நம்ம தான் ஆங்கிலம் கலந்து வச்சிருக்கோம்.
0: இந்த ரூலவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. சரி, பெயர்களை கூட சொல்லுங்க, எத்தனை வார்த்தை சொல்ல முடியுது பாப்போன்றீங்க அப்படித்தானே? சரி, ஓகே.
1: ஏன்னா எத்தனை வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு நேர இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
0: மல்லிகாமா, உங்களுக்கான வார்த்தை நட்பு. டக்கு டக்குன்னு சொல்லணும்பா, சொல்லுங்க சீக்கிரமா.
1: உங்களுக்கான நேரம் போயிட்டே இருக்கு.
3: வயலட்டா,
1: அது ஆங்கிலம் இல்லையா?
0: ஆங்கில வார்த்தை இல்லையா?
1: வைகை. எல்லையில முடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் வேகமா போல சொல்ல மெதுமாவா. லட்சுமி.
3: மிட்டாய்.
1: யாழினி, அதே பேர்.
0: ரொம்ப பிடிச்ச பேர் போல நேர்களுக்கு. அடுத்து
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

என்ன புழுக்கே புத்திருக்கா, நெத்தீவு வீடுக்குள்ள ஆம்பளைய சாச்சிருக்கா, ஆற போட்டு வச்சிருக்கா, எம்மின்னு கத்திருக்கா, என்ன புழுக்கே புத்திருக்கா.

0: மாலை 4:15 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனு எஸ்சி மேளா.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா,
6: ரிப்பீட்டு
5: அப்படிதான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
6: சரி, ரிப்பீட்டு விளையாட காத்துட்டே இருக்காங்க நேர்க்க. கேட்டுருவோமா? வணக்கம்.
5: வணக்கம்.
7: வணக்கம். ஜெய்மணி கொடுத்தீங்க, பாலச்சந்திரன்.

0: பாலசுப்ரமணியம். சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துருவோமா? சாளரம்.
1: சாளரம் மாவரிசை.
0: ஆமா, சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம்.
1: மாம்பழம்.
2: மாம்பழம்.
1: மருதாணி.
2: மருதாணி.
1: நிலங்கள்.
2: நிலங்கள்.
1: லட்டு.
2: லட்டு. டாடா டி டி டூ டூ.
0: ஆஹா, லட்டு சொல்லி மாட்டிக்கிட்டீங்களே. அப்படியே படம் பெயரா அடுத்து வருவது போல.
1: அந்த
0: மறுபடியும் டாவரிசை. ஆறு வார்த்தையோட அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க பாலசுப்ரமணியம்.
2: நன்றி. முயற்சி பண்ணி ரிப்பீட் ஆட்டக்களத்துல விளையாட காத்திருக்க. அடுத்து நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வடக்குமாசியில இருந்து ஆனந்தகுமார் பேசுறீங்க. சரி, நிகழ்ச்சி கேட்டு இருப்பீங்க நினைக்கிறோம். நேரடியா விளையாட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கான வார்த்தை அறிவு.
3: அறிவு. அறிவு. வன்மம்.
2: வன்மம்.
3: வன்மம். மகிழ்ச்சி.
2: மகிழ்ச்சி.
3: சிரிப்பு.
2: சிரிப்பு.
3: புனர்ஜென்மம்.
2: புனர்ஜென்மம்.
3: புனர்ஜென்மம். அடுத்து மட்டம்.
2: மட்டம்.
3: மட்டம். அடுத்து வந்து மின்னல்.
2: மின்னல்.
3: மின்னல். அடுத்து லட்டு.
2: லட்டு.
0: லட்டுல வந்து நீங்களும் மாட்டிக்கிட்டீங்களா? அடடா.
3: லட்டு. அடுத்து வந்து துமிழ்.
2: துமிழா?
0: அவங்க டும் டும் டும். இவங்க துமிழ். அடுத்து
2: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: அனந்தகுமார் சொல்லன்னா சொல்லிட்டே இருப்பாங்க.
2: அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்கறேன். அடுத்தடுத்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ நம்ம இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம் ரிப்பீட்டு. இப்போ ரிப்பீட்டு நம்ம கூட விளையாட வந்திருக்கேன். நேரம் செஞ்சு வாழ்க. வணக்கம்.
4: இதுவரைக்கும் மாலை வணக்கம். காரைக்குழந்தை சாமிநாதன்.
2: காரைக்குழந்தை சுவாமிநாதன். நேரடியாக விளையாட்டுக்கு போயிடலாமா? போயிடலாம் சார். சரி, உங்களுக்கான வார்த்தை கேள்வி. ஆமாம். ஆமாம், கேள்வி. வீல முடிஞ்சிருக்கு. வா வா வி வி வி ஊ ஏவே அப்படி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன வார்த்தை இருக்க சொல்லுங்கள்.
4: விருப்பம்.
2: விருப்பம்.
4: மாதுளை.
2: மாதுளை.
4: லை வருதா சார்? லைக் வந்துடலாம்
2: சொல்லுங்க.
4: லைலா.
2: லைலா.
0: மறுபடியும் லாவே வந்திருக்கு உங்களுக்கு. சரியா சொல்லுங்க.
4: லதா.
2: லதா.
4: தாமரை.
2: தாமரை.
4: ரைஸ்மில்.
2: இல்ல, பக்கத்துல யார் இருக்காங்களா? நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். இப்ப ஆட்டக்கலத்துல ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். சோ, இந்த ஆட்டக்கலம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. என்னன்னா ரிப்பீட்டு, அதாவது வார்த்தைகளை வந்து நம்ம திருப்பி எந்த வார்த்தை முடியுதோ அந்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ, நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 170 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 0 4 5 2 என்கிற மதுரை எண் முன்னிணைப்பை தொட்டு

0: ஆட்டுக்களம் கேட்டுட்டே இருக்கோம். இன்றைக்கி ஆட்டுக்களத்துடைய விளையாட்டு ரிப்பீட்டு. ரிப்பீட்டு விளையாட்டில் நேர்கள்லாம் ரொம்ப அருமையாகவே வார்த்தைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா?
1: ஆமாம், ரொம்ப அருமையாக விளையாண்டுட்டுருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் தெரிகிறோம். ஏன்னா டும் டும் டுமில் டமில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட அந்த மாதிரி ரிப்பீட் விளையாட வந்திருக்கேன். நேரம் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
0: சரி, நேர்களுக்கு வந்து எங்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். 25 30 170 அறிமுக நேர்கள் பங்கு பெறலாம்.
1: 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 04 52 என்கிற மதுரையின் முன்னிப்பு தொட்டு ஆட்டக்களம் விளையாட எங்கள் கூட அழைக்கலாம்.
0: வணக்கம். 4:25 வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
0: அண்ணம், அவனியாபுரம். அண்ணம்
1: மதுரையிலிருந்து, அவனியாபுரத்திலிருந்து அண்ணம் பேசுறீங்க.
0: சரி அண்ணம், உங்களுக்கான வார்த்தை பேருந்து.
2: பேருந்து?
0: ஆமா
1: ஆமா.
0: சொல்லுங்கம்மா, ஆரம்பிங்க.
2: துபாய்.
1: துபாய். துபாய் யாருக்கு என்ன சொன்னீங்க? துப்பாக்கியா? இல்லைங்கம்மா, துபாயில் முடிச்சிருக்கீங்களா? அடுத்து முடிஞ்சிருக்கிறது வந்து ஈ. அந்த ஈயில் வந்து யா யா ஈ யூ அந்த வார்த்தைகள் தான்
0: நீங்கள் சொல்லணும். வரிசையில் சொல்லணும்.
1: எதில் முடியுதோ அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் சொல்லணும். துபாய் சொன்னீங்களா? துபாய்க்கு அடுத்து துபாயில் முடிஞ்சிருக்க வார்த்தை வந்து ஈ. இப்போ நீங்கள் ஈயில் அடுத்து என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை எதில் முடியுதோ அதை தான் நீங்கள் சொல்லணும். இலக்கியா.
0: துபாய் யாவர் சேல தானங்கம்மா முடிஞ்சிருந்துச்சு. அப்ப யான்ற எழுத்துல இருந்து சொல்லணும். யாவர் சேல நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படி சொல்லுங்க. அடுத்து நகர வரிசை. நான்ற வரிசையில்

0: இருந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். ம், அப்படி டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
1: அடுத்து அடுத்து இன்ல ஆரம்பிக்கணுமா?
0: ஆமா. சரி, நன்றி நன்றி.
2: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நல்லாவே முயற்சி பண்ணீங்க.
0: முயற்சி பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, நிச்சயம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நல்லா தெளிவாக புரியும். அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: நீங்கள் கொஞ்சம் வானொலியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வரீங்களா? சரி, இப்போ சொல்லுங்க, நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நட்பு
0: வணக்கம். 4:28
2: வணக்கம் செல்வதி, யார், எங்க இருந்தீங்க? மதுரையில இருந்து இந்திராணி பேசுறீங்க. அப்படித்தானே? அப்ப நேரடியா விளையாட்டுக்கு போயிடலாம். சரி, உங்களுக்கான வார்த்தை கனவு.
0: கனவு.
2: இணைப்பில் இருக்கீங்களா?
0: கனவு. உருண்டை சொல்லிட்டாங்க.
2: கனவு, கனவுல சொன்னா நம்ம வா வரிசையில சொல்லணும். உருண்டைன்னு சொல்றீங்க,
0: நமக்கே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு.
2: கனவு வா வரிசையில நீங்க சொல்லணும். வா வா வி வி உ உ வண்டு. டூ. வாங்க, டூல சொல்லுங்க. டா டா டி டி டூ. டா வரிசையில சொல்லணும். நான் சொல்றது நன்றி.
0: சில நேர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம கொஞ்சம் சொல்லுவோமா?
2: இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிகழ்ச்சியோடைய, அதாவது வசந்தன் கோ வழங்கும் நிறைவு பகுதிக்கு நம்ம சொல்ல போறோம்.
4: நேரம் மாலை 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனவர் ஏசி மேலா.
5: மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க. ஆட்டக்கலம் இன்றைக்கி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் ரிப்பீட்டு அப்படின்னு தான் விளாண்டுருக்கோம். ரிப்பீட்டு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி விளாண்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நாங்களே ஒரு தடவை விளாண்டு காட்டுறோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்குறேன், அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் அடுத்து கண்டினியூவாக சொல்லணும், சரிங்களா? உங்களுக்கான வார்த்தை கவி.
1: கவி கவி கொடுத்துருக்காங்களே, அப்போ வா வரிசையில் நான் சொல்லணும் இல்லையா? ஆஹா,
0: வர மாட்டேங்குதா?
1: வரம்பு
0: வரம்பு. பூல முடிச்சிருக்கீங்க, பூல சொல்லுங்கள்.
1: என்ன
0: தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம். மறுபடியும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், லட்டு.
1: நேர்கள் ஏற்கனவே சொன்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்.
0: காவரிசையில சொல்லணும்,
1: டமால் சொன்னாங்க, டும் டும் டும் சொன்னாங்க, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, அழகா நம்ம சொன்னோம். அதாவது இப்ப நமக்கு பாத்தீங்களா, ஸ்பாட்ல அந்த வார்த்தைகள் நமக்கு தடுமாறுது இல்லையா? அப்ப 10 வார்த்தை சொன்ன நேயர்கள் எவ்வளவு திறமையா சொல்லியிருக்காங்க.
0: வெற்றி பெற்ற நேயர்கள், 10 வார்த்தைகள் சொல்லிட்டு

0: வெற்றி பெற்றீங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அதனால தான் நான் சொன்னேன். ஸோ இப்போது ஆட்டக்கலை நிகழ்ச்சியாக நம்ம கூட விளையாட காத்திருக்க நேர சிந்திச்சலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கேருந்து?
1: நான் மதுரை மணிமாறன் கடைசி நேரத்துலேருந்து கூப்பிட்றேன்.
0: ஓகே மணிமாறன், நீங்கள் இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க தானே?
1: ஆ கேட்டுக்கிட்டு.
0: சரி, இப்போ நேரடியாக உங்களுக்கான வார்த்தைகள் கொடுத்துடலாம்ல?
1: ஆ கொடுங்க.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை உணவு.
1: உணவு விருப்பம்.
0: விருப்பம்.
1: மன்னிப்பு.
0: மன்னிப்பு.
1: புன்னகை.
0: புன்னகை.
1: கைதி.
0: கைதி.
1: திருடா.
0: திருடா.
1: தப்பா.
0: தப்பா. சரி கண்டினியூ சொல்லுங்க.
1: பாட்டி.
0: பாட்டி.
1: டில்லி.
0: டில்லி. நான் எதிர்பார்க்கல.
2: டெல்லி. சரி ஓகே,
0: டில்லி சொல்லலாம்.
1: லில்லி.
0: லில்லி.
1: துப்பாக்கி.
0: ரிப்பன்லாம் ஆங்கில வார்த்தை இல்லையா? சரி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. அதே வார்த்தைகளை தாண்டி 13 வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வெற்றி பெற்றீங்க. அடுத்த நேருக்கான வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆட்டக்களத்தில் விளையாண்டுருக்கோம். ரிப்பீட்டு.
2: நேர்கள் பங்கேற்க 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 0452.
3: அக்கடி பக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கா திக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா ரிப்பீட்டு ரிப்பீட்டு தானே.
1: அது சரி, ரிப்பீட்டாக திரும்ப திரும்ப சொல்ல வேணாம். அடுத்த நேர் யாருன்னு நேரடியாக கேட்டுருவோமா?
0: கேட்டலாம். இணைப்பில் வந்திருக்க நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கமே வேகமாக இருக்கு. வணக்கம் சொல்வது யார், எங்கே இருந்து?
2: மதுரை மாவட்டம் மணிநகரம்.
1: சண்முக சுந்தரம் ஐயா.
0: சண்முக சுந்தரம், கரெக்டுங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க அப்படிதானே? உங்களுக்கான வார்த்தை நிலம்.
2: மரம்.
0: மரம்.
2: மாதம்.
0: மாதம்.
2: மாசி.
0: மாசி.
2: சிரம்.
0: சிரம்.
2: மாங்காய்.
0: மாங்காய்.
2: யாப்பு.
0: யாப்பு.
1: அழகா சொல்லிருக்கீங்க.
0: புகை. கைராசி. சிவகாசி. கைராசி சிவகாசி.
1: ஒரே ரைமிங்கா இருக்கு. அடுத்து
0: என்ன
2: சொன்னீங்க?
0: சொல்லலாமா? சரி, பத்து வார்த்தை சொல்லிட்டீங்க, என்ன முயற்சி பண்றீங்களா? சரி, நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்தவங்க நன்றி. அடுத்த நேரம் நம்ம சந்திச்சிடலாம். இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் ஆட்டக்கலம். ஆட்டக்கலத்தில் என்ன விளையாடிட்டு இருக்கோம், ரிப்பீட்டு அப்படி விளையாடிருக்கோம். ரிப்பீட்டு விளையாட நம்ம கூட வந்திருக்கு. நேரம் செஞ்சலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து? மேல அனுப்பானிலிருந்து ஐஸ்வர்யா பேசுறேன். சரி, நேரம் கேட்டுருக்கீங்க
3: அப்படிதானே?
0: சரி, நீங்கள் வானொலியிலிருந்து கொஞ்சம், அதாவது உங்கள் ரேடியோட்டிலிருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க.
3: மண்வாசனை. நன்றி.
0: ஒரு தடவை ஆல்ரெடி நன்றி சொல்லிட்டீங்களே.
3: நட்பு.
0: நட்பு.
3: புன்னகை.
0: புன்னகை.
3: கைவரிசை.
0: கைவரிசை. நீங்க பத்து வார்த்தை சொல்லிட்டீங்க, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு நாங்க சொல்லலாம். நீங்க வெற்றி பெற்றீங்க, நல்லாவே முயற்சி பண்ணி வெற்றி பெற்றீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேரம் நம்ம சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து? உங்களுக்கு நேரடியாக வார்த்தைகள் கொடுத்துடலாமா? உங்களுக்கான வார்த்தை செவி.
2: என்னது?
0: செவி. செவி.
2: செவியா?
0: செவி.
2: விருந்து.
0: விருந்து.
2: துடப்பம்.
0: துடப்பம்.
2: மன்னன்.
0: மன்னன்.
2: நத்தை.
0: தை மாதம். மங்கை. கைபேசி. சிறுத்தை. தையல். லட்சுமி. அடுத்து
2: மரகதம். மறுமலர்ச்சி.
0: மறுமலர்ச்சி.
1: சிலம்பம்.
0: மயில். லைலா.
2: லாபம்.
0: மடம்.

0: நிகழ்ச்சியை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப வேகமாகவும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிடலாம். அதான் ஆட்டக்களத்துல வச்சிருக்கோம் ரிப்பீட்டு அப்படின்னு.
1: அடுத்த நேயர் வணக்கம் வாங்க.
0: சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு மீண்டும் இணைஞ்சிடலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கோம் ஆட்டக்கலம். இன்றைக்கி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, ரிப்பீட்டு விளையாட எங்க கூட அழைக்கலாம். 25-30-170 அறிமுக நேர்களும்,
4: 25-30-171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 0452.
3: ஸோ ரிப்பீட்டு விளையாட நம்ம கூட இணைஞ்சிருக்க நேர் செஞ்செல்லாம் வருக. வணக்கம். வணக்கம்
4: வணக்கம். 4:46
3: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்களா?
5: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலையினர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். வணக்கம்.
4: வணக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைவது
5: செல்வம் குமரன் பேசுறேன்.
3: சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு நேரடியா வார்த்தைக்கு போயிடலாம்ல. உங்களுக்கான வார்த்தை நாடு.
5: நாடுவா?
4: நாடு
5: தாவரிசை. அதாவது டம்ளர்.
3: டம்ளர், சூப்பர். எதிர்பார்க்கல. அடுத்து சொல்லுங்க.
5: ரகம்.
3: ரகம்.
5: மாம்பழம்.
3: மாம்பழம்.
5: மாதுளம்பழம்.
3: மாதுளம்பழம்.
5: மாமரம்.
3: மாமரம்.
5: மாங்கல்யம்.
3: மாங்கல்யம்.
5: மீனாம்பாள்புரம்.
3: மீனாம்பாள்புரம்.

0: மீனாட்சி
1: அம்மன்,
0: மீனாட்சி அம்மன், மன்னராட்சி
1: இல்ல என்னல முடிச்சிருக்கீங்க?
0: மீனாட்சி அம்மன்
2: சரிதானே மாவரிசை?
0: மன்னராட்சி, சிராய்ப்பு, புதன் கிரகம், செல்லூர்.
1: ம், சரிங்க. நீங்கள் வந்து 10 வாரத்துக்கு மேலே சொல்லிட்டீங்க, நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்து நன்றி கூறி அடுத்த நேரம் நான் சந்திக்கிறேன்.
2: நிறைய நேர்கள் நமக்கு மாம்பழத்தை நினைவூட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா இந்த சீசனில். மாம்பழம் சீசன் நேர், மாம்பழத்தை சொல்லி சொல்லி ஆசையாக இருக்குது. அடுத்த நேயர்
1: ஆட்டக்களத்தில் ரிப்பீட் விளையாட வந்திருக்க நேர, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்கேருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் முழக்கார் கிராமத்திலிருந்து பாபு.
1: பாபு, பாபு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? கண்ணியம். மாவரிசையில சொல்லணும்.
3: மல்லிகை.
1: மல்லிகை.
3: மல்லிகை. அப்புறம் கை கடிகாரம்.
1: கை கடிகாரம்.
3: அப்புறம் மறுபடியும் மேல சொல்லட்டா சார்?
1: ஆமா ஆமா,
3: ஆங்கில
2: வார்த்தை.
1: சொல்லலாம், ரம்பம் சொல்லலாம்.
3: ரம்பம் இருக்கு.
1: கைக்குத்தல் அரிசி. சிகரம். அருமை அருமை, நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி கூறி அடுத்த நேரம் சந்திக்க இருக்கலாம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் விளையாண்டுருக்கோம். ரிப்பீட்டு.
2: அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் மேம். வணக்கம் சார். மதுரை மாவட்டத்திலிருந்து குளமங்கலத்திலிருந்து ரம்யா பேசுகிறேன்.
2: ரம்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
4: இருக்கீங்களா?
2: சூப்பராக விளையாடிடலாமா?
1: சரி, உங்களுக்கான வார்த்தை
2: துணிவு.
1: வா வரிசையில் முடிச்சிருக்காங்க. வேமா சொல்லுங்க, நேரம் போய்கிட்டே இருக்கு. கருமை.
4: மையல்.
1: மையல்.
4: இல்லு வந்து லாபம்.
1: லாபம்.
4: மரகதம்.
1: மரகதம். இவ்வளவு மெதுவா சொல்றீங்களே.
4: மாணிக்கம்.
1: மாணிக்கம்.
4: மந்திரம்.
1: மந்திரம்.
4: மங்களம்.
1: மங்களம்.
4: மத்துவம்.
1: மத்துவம். 10 வார்த்தை சொல்லிட்டீங்க.
2: மாவரிசையை வச்சு முடிச்சிட்டாங்க.
1: அதனால ரிப்பீட்னு சொல்றேன். இந்த ரிப்பீட்ன்றது என்னன்னா அடுத்தடுத்த வார்த்தையில அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால தான் ரிப்பீட் வச்சோம். இருந்தாலும் வேற வேற வார்த்தைகள் வரும்.
2: ரம்யா வந்து மாவரிசை
1: நீங்க வெற்றி பெற்றீங்க, அடுத்த நேரா சந்திக்கலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். வந்திருக்க நேரா சந்திச்சலாம். சரி, நேயர் வரல, நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 170 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்கிற மதுரையின் முன்னிப்பு தொட்டு நம்ம விளையாண்டுருக்கோம் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் ரிப்பீட்டு.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க? உஷாராணி கொண்டையமட்டிலிருந்து பேசுறீங்க.
2: உஷாராணி
1: நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா? சரி, அப்போ நேரடியாக உங்களுக்கான வார்த்தைகள் போயிடலாமா? உங்களுக்கான வார்த்தை விடுப்பு.
2: விடுப்பு.
4: விடுப்பு.
1: வேகமா சொல்லுங்க. புண்ணாக்கு. காவரிசையில என்ன வேணா சொல்ல. குதிரை. ராவரிசை.
4: ரம்பம்.
1: ரம்பம்.
4: மல்லிகை.
1: மல்லிகை.
4: கைங்கரியம்.
1: கைங்கரியம்.
4: கைவேல பார்க்கறத தான்
1: கைங்கரியம்.
4: மல்லிகை.
1: மல்லி. மறுபடி மல்லிகையா?
4: மல்லி.
1: மல்லி. அது மல்லிகை, இது மல்லியா?
4: லில்லி. லில்லி.
1: லில்லி.

0: அருள்லி என்ன சொன்னீங்க?
1: லஞ்சம்,
0: லஞ்சம்,
1: லஞ்சம், மஞ்சள்,
0: மஞ்சள். 10 வார்த்தை சொல்லிட்டீங்க, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயருக்கான வாய்ப்பு கொடுத்துடலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
2: பாண்டியம்மாள்
0: பேசுறீங்க. நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா? சரி, நீங்க வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க பக்கத்துல. சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா
2: பாண்டியம்மாள்? உங்களுக்கான வார்த்தை கைபேசி.
0: சிலம்பம்,
1: மதுரை,
0: மதுரை,
1: ரம்பம்,
2: ரம்பம்,
1: மீனாட்சி,
0: மீனாட்சி,
1: சித்திரை,
0: சித்திரை,
1: ராதிகா,
0: ராதிகா,
1: ராதிகா, காளை,
0: காளை,
1: லலிதா,
0: லலிதா,
1: தாமரை,
0: மானாமதுரை. 10 வார்த்தை சொல்லிட்டீங்க, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இணைப்பில் வந்தமைக்கு நன்றிகள் கூறி
2: ஆகாஷ்வாணி
0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலத்தில் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து சுவாரஸ்யமாக விளையாண்டு, அதாவது இந்த ரிப்பீட்டுன்ற வார்த்தை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நிறைய பேர் 10 வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க.
2: பாதிக்கு மேற்பட்டவங்க 17 நேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. இதுல பாதிக்கு மேற்பட்டவங்க 10 வார்த்தைகள் கடந்துட்டாங்க. எல்லாரும் வந்து அருமையா விளையாடி இருக்காங்க இன்னைக்கு,
0: இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சோ நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்ட ஆட்டக்கலம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: இன்னைக்கு ரிப்பீட்டு விளையாட்டோட நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் சூரியகலா மற்றும்
0: முத்துக்கருப்பன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த மற்றும் பங்குபற்று விளையாடிய அனைவர்களுக்கும் நன்றிகள்.

0: பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
0: அழகா ஒரு பொண்ணை பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலிய அதிபர் திரு சர்ஜியோ மேட்டரல்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவேக அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில்

பேட்மிண்டன் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காளிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா ஜோயா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி இரண்டாவது இடத்திலும் ரோஹித் சர்மா நான்காவது இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் மாலைத்தின்றல். மாலைத்தின்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சீதனம் திரைப்படத்தில் இருந்து. பாடல் இதோ காற்றலைகளில்.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்டு

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மாலைத்தன்றல். மாலைத்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வான்மதி திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கட்ட பஞ்சாயத்து திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களுக்கு கேட்டுட்ருக்குங்க. மாலை தின்றல் மாலை தின்றல் நிகழ்ச்சியில் எடுத்து வரக்கூடிய பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்தில் இருந்து.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சந்தித்த வேளை திரைப்படத்தில் இருந்து. பாடல் ஏதோ காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டிருக்கீங்க மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலகர் சில கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் அதர்வம் திரைப்படத்திலிருந்து. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டுக்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசின் அனைத்து பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கான முதலாம் ஆண்டு மற்றும் பகுதி நேர பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்கவும், நேரடி 2 ஆண்டு பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்கவும், சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவும் கீழ்கண்ட இணையதளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. https://www.tnpoly.in என்ற இணையதள வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதள வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் மாவட்ட சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இம்மையங்களின் பட்டியல் மேற்குறித்த இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதியாக முதலாம் ஆண்டு பட்டய சேர்க்கைக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு பட்டய சேர்க்கைக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு பின்னர் 2 ஆண்டு

ஆண்டுகள் தொழில் பிரிவில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான பதிவு கட்டணமாக ரூபாய் 150 விண்ணப்பதாரர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் இணையதள வாயிலாக செலுத்தலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினர் பதிவு கட்டணம் செலுத்த அவசியமில்லை. முதலாம் ஆண்டு பகுதிநேர பட்டய படிப்பிற்கான இணையதள வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 30/5/2026. நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டய படிப்பிற்கான இணையதள வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 25/5/2026. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ITI மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், சிறப்பு பிரிவினர் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பதாரர் புகைப்படம் ஆகியவை தேவையான அளவுகளில் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும்.

0: ஆறாம் ஆண்டு பகுதிநேர பட்டய படிப்பிற்கான இணையதள வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 30/5/2026. நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டய படிப்பிற்கான இணையதள வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 25/5/2026. பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ITI மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், சிறப்பு பிரிவினர் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பதாரர் புகைப்படம் ஆகியவை தேவையான அளவுகளில் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அனைத்து தகவல்கள், வழிகாட்டி மற்றும் தொலைபேசி எண்கள் ஆகியவற்றை மாணாக்கர்கள் https://www.tnpoly.in என்ற இணையதள வாயிலாக அறிந்து கொள்ளலாம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: விருதுநகர் மாவட்டத்தில் மே மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மே 22ஆம் தேதி நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22/5/2026 அன்று காலை 11 மணி அளவில் விருதுநகர் மாவட்டம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் கூட்டரங்கில் இக்கூட்டமானது நடைபெற உள்ளது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த மலர்ந்திருக்கும் மாலை பொழுதினை வரவேற்கும் விதமாய் நேயர்கள் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேலை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நீங்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. தொடர்ந்து கேட்கலாம் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்மமாக மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் புத்தம் புது திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தியறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள் வலம் வர காத்துட்டே இருக்கு. 8:30 அச்சாணி, கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரத

உற்பத்தியாளர் குழு மற்றும் பணிகள் குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாபட்டி விவசாயி பி நாகையா அவர்களுடன் நடைபெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாகும். 9:15 செய்தி சுழற் சென்னை அஞ்சல். 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒளிபரப்பு நிறைவு. 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். முன்னிரவு 11:59 மதுரை பண்பலை ஒலிபரப்பு நிறைவு. நள்ளிரவு 12 முதல் காலை மணி 4:45 வரை FM விவித் பாரதி தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தாவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தாவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவு

0: கொடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற

0: மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடி நாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்படவுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிற்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:41. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: என்ன ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜவுளி எடுக்க புடவை கடைக்கு போனோம், நகை எடுக்க நகை கடைக்கு போனோம், பாத்திரம் பண்டம் வாங்கணும், இம்பூட்டு வேலைய தலைக்கு மேல இருக்கு. இத வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க.
1: ஆகாசவாணி நீயே என் ராணி.
2: என்ன ஒரு அழகான பாட்டை உருப்படியா கேட்க விட மாட்டியே, இப்ப உனக்கு என்னதான் வேணும் சொல்லு.
0: ஆமா, நான் ஆகாசத்தை அள்ளி கொடுங்க, பூமிய புடிச்சு கொடுங்க நான் கேட்டேன்.
2: இப்ப இந்த பாட்டுல வந்த வரிய கவனமா கேட்டையா? என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம் அப்படின்னு ரேடியோ பெட்டியில பாடுச்சுல, அதை கேட்டையா?

0: இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? விவரமா சொல்லுங்க. பாட்டை மட்டும் ரசிச்சா போதுமா? நடக்கிற வேலைகளை நாம தானே பார்த்தாகணும். எல்லாம் 100 வயசு ஆன மாதிரி பேசுறீங்க.
1: வாசனையை வெளிப்படுத்தும் மலர்கள் போல வார்த்தைகளை வெளிப்படுத்துவது நம்ம ஆகாஷ்வாணி. இசை கேட்டால் துள்ளாத மனமும் துள்ளும், அதை வாரி வழங்குவது நமது ஆகாஷ்வாணி. மனதில் 1000 கவலைகள் இருந்தாலும் அதனை களைந்து மகிழ்ச்சி தருவது இசை மட்டுமா? விவசாயம், மருத்துவம், விளையாட்டு என அனைத்து துறைகளுக்கான தகவல்களையும் காற்றோடு கலந்து கலகலப்பாக தந்து கொண்டிருப்பது நம்ம ஆகாஷ்வாணி. இயற்கை கொடுத்த அளப்பரிய ஆகாசத்தின் கொடைதான் நமது ஆகாஷ்வாணி.
0: ஆம், நமது ஆகாஷ்வாணி என்றும் இளமையான புது பொலிவுடன் 90 வயதை எட்டியிருக்கிறது.
2: எங்க வீட்டு ராணிக்கு போ இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அருந்துது.
3: ஆகாஷ்வாணி 90வது வயது கொண்டாட்டத்தில் மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
8: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
9: அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் அந்திப்பூக்கள்.

குட் ஈவினிங், குட் ஈவினிங், ஹாப்பியான ஈவினிங் நேயர்களே. சூப்பரா இந்த ஈவினிங் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க டியூன் பண்ணிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்டு ரசிக்க போற நிகழ்ச்சி அந்திப்புக்கள். அந்திப்புக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு சம சமய பாடல்கள் எல்லாம் காத்துட்டே இருக்கு. பாடல் தொகுப்புடன் நிகழ்ச்சியில் இணைவது நான் அஜிதா. நிகழ்ச்சியோட துவக்கமா பாடல் கேட்டலாம், காதல் கிசு கிசு படத்துல இருந்து.

0: நகர் வந்த நின்னுடா உம்மிய மறந்து போ.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: எனர்ஜெட்டிக் மியூசிக் வைப்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்தி பூக்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாட்டு இயற்கை திரைப்படத்திலிருந்து.
3: அடிக்க பாட்டு இருக்கு

பார்வை மற்றும் மின்னலை படங்கள்ல இருந்து அடுத்தடுத்த ரெண்டு பாட்டு கேட்டு ரசிச்ச நேரம் 7:02. அந்தி புக்கள் நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காகவே அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. சாமி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: கேட்டு ரசித்த பாடலுடன் இதை நிறைவு பெறுகிறது இன்றைய அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவு செய்து உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அஜிதா. தொடர்வது திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி. சபரீஷ்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி. சபரீஷ்.
2: திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 மதிப்புள்ள வீட்டின் அடிப்படை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தார்பாலின், மலைக்கோட், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதை பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 120 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது.
3: கரும்பு சாகுபடியாளர் விவசாயத்திலிருந்து உதவிகளை கொடுத்துருக்கிறாங்க, வண்டி கொடுத்துருக்குறாங்க, உழுதுருக்க பாக்கு நாற்று எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, தக்காளி விதையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வனத்துறை சார்பாகவும் கரும்பு சாகுபடி சார்பாகவும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
4: இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
5: கருமட்டி மற்றும் பூச்சிக்கொண்டாம்பாளையம் ஆகிய இரண்டு கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது.
2: இந்த நிகழ்வில் கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதன்மை விஞ்ஞானி மற்றும் எஸ்டிசி ஒருங்கிணைப்பாளர் புத்திர பிரதாப், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் சரஸ்வதி சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தயாரிப்பு குறித்து விளக்கினார். கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதுநிலை விஞ்ஞானி சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து எடுத்துரைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செவிலியர் குலவிளக்கு என்று அழைக்கப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான உலக செவிலியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பள்ளி முதல்வர் முத்துச்சாமி தலைமையில் 500 மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி நோயாளிகளுக்கு தார்மீக அடிப்படையில் பாகுபாடின்றி அர்ப்பணிப்புடன் சேவை செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் ஆரோக்கியமான சமூகம் அமைப்போம், செவிலியர் பணியே புனிதமானது மற்றும் நோய்

0: தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். முன்னதாக உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடி உற்சாகமாக செவிலியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். மேலும் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் மூடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்திமலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் ஒரு சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கோயில் நிர்வாகத்தினர் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனிதநேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சனையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளர்

0: இளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனீவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்து துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பன்ஜிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 பிரிவில்

ஹிருதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜோர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காளிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் இருந்து.

0: 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் இதற்கு முன்பாக ஒலித்த பாடல் பானாக்கா தடி திரைப்படத்திலிருந்து. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் மங்காத்தா திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலவரசில் கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் பையா திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாய் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. பாட்டு இது ஹிட்டு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் காலை 10 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தாவேக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்த போது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தாவேக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை ஏரி மற்றும் குளங்களிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. tnesevai.tn.gov.in இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்திட்டத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றிட ஏதுவாக மாவட்ட ஆட்சியர்கள் ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசிதழில் வெளியிடுமாறு இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அரசியல் ரீதியாக

ரீதியாக அணுகக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக தவிக அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். கிட்னி திருட்டு குறித்த விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். யூடியூபர் சவுக் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக் சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தைரியா கோகியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7

சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தைரியா கோகியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியுதய் அரோரா, ரியா தலால், அலியா கங்காரியா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோஹ்ரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதன் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மென்ஸ், நவ்சி நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 8:06 ஆகிற இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க பட்டாம் பூச்சிகள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. குட்டி சுட்டீஸோட ஃபேவரட் சாங்கை கேட்டு மகிழவும், இந்த வெக்கேஷன் அவங்க எப்படி எப்படிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை சொல்லவும் ஃபோன் பண்ணலாம். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 என்ற மதுரையோட முன்னிப்பை மறக்காம முன்னாடி சேர்த்துட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய ரெண்டு நண்பர்ல எந்த நம்பர்ல வேணா கால் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில குட்டி சுட்டீஸோட பேச காத்துட்டு இருக்கிறது நான் அஜிதா. யாரோ ஒரு குட்டி பாப்பா லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: ஹலோ, ஆதித்யா அந்த பேசு.
2: ஹலோ
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
2: ஆதித்யா.
0: ஆதித்யா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? எங்க? திருப்புவனமா? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா.
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட் போறீங்களா?
1: போக போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஓ, அப்ப நீங்க UKG முடிச்சிருக்கீங்க. சரி, என்ன பாட்டு கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு? என்ன பாட்டுமா?
1: ராஜா ஆபீஸ்.
0: எந்த படத்துல இருந்து? என்ன படம்ப்பா, சரியா சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு நல்ல பாட்டு கொடுக்கலாம். நீங்க பேசுறது வந்து சரியா புரியல. சரியா பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, ரைட்டா? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? சித்தார்த். எங்க இருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க,
0: இந்த சம்மர் வெகேஷன் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கயாவது ஊருக்கு எல்லாம் போனீங்களா? எந்த ஊருக்கு போ?

0: பிளான் பண்றீங்க? அதாவது முடிக்கிற நேரத்துல, வெகேஷன் கம்ப்ளீட் ஆகிற நேரத்துல போலாம்னு பிளான் பண்றீங்களா? ஸ்கூல்ல நெக்ஸ்ட் இயருக்கு புக்ஸ் நோட்லாம் வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு தான் வாங்கி. இப்ப அட்டை எப்படி நீங்க போட்டுறீங்களா, அம்மா போட்டு கொடுப்பாங்களா உங்களுக்கு அட்டை போடுறது? மாமா போட்டு தருவாங்களா? நீங்களும் இப்ப பெரிய கிளாஸ் வந்துட்டீங்களா, கத்துக்கோங்க அவங்க கூட உட்காந்து உட்காந்து, சரிங்களா? எல்லாமே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஸ்கூலுக்கு போக ரெடியா இருக்கீங்களா? அப்போ வெகேஷன் முடிச்சு ஸ்கூலுக்கு போறது ஜாலியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா? ஏன் ஜாலியா இருக்கு? என்ன சொல்ல
1: வரீங்க?
0: பேசிடுவோம் அவங்க கிட்டயும். ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? வெண்பா. உங்க பேர் அழகா இருக்கே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க வெண்பா?
1: நீலம் தொட்டு கடலும் வரையலாம் கடலையில் கால்கள் நனைக்கலாம், பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம், சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். நன்றி.
0: ஆஹா, அப்படியே ஒரு கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிருங்க, நம்ம பாட்டு கேட்டலாம். என்ன சிரிப்பு, சவுண்டே கேட்கல பாப்பாவோடது. இனிப்புலேருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக பாட்டு பாடின இந்த அண்ணன் தங்கச்சி டியூவுக்காகவே பாட்டு கேட்டுடலாம். ரெட்ரோ படத்துலேருந்து நேரம் 8:16.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச காத்திருக்கும் அடுத்த சுட்டி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமுனேஸ்வரத்துலேருந்து அபிராமி.
0: அபிராமி, சொல்லுங்கள், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: நான் நைன்த் முடிச்சுட்டு டென்த்து போகிறேன்.
0: சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன தனித்திறமை வெளிப்படுத்தலான் இருக்கீங்க?
1: நான் திருக்குறள் சொல்லுங்கள்.
0: சொல்லுங்கள், கேட்போம்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கு பொருள் அகரமே எழுத்துக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம்.
0: ஆஹா, சேஃபா முதல் திருக்குறளை சொல்லி எஸ்கேப் ஆகுறீங்களா? சரி சரி, என்ன பாட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு? கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

பூச்சிகள் நிகழ்ச்சியில இன்னைக்கோட நிறைவான நேரம் ஒரு குட்டி சுட்டி காத்திருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சூப்பர் சூப்பர். இன்னைக்கு என்ன தனித்திறமை வெளிப்படுத்தலாம் காத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, கேட்டுருவோம். சொல்லுங்க, கேட்போம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து குட்டி சுட்டிஸ்க்காகவும் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: கேட்டு என்ஜாய் பண்ண பாட்டு வாழு பார்ட்டி. தீரா காதல் படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்ட பாடலுடன் இனிய நிறைவு பெறுகிறது இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட, பங்கு பெற முயற்சித்த, கேட்டு ரசித்த அனைத்து குட்டி சுட்டிஸ்கும் டாடா பாபாய் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுவது அஜிதா.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:30 30 நிமிடம் 30 நொடிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அச்சாணி. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் சென்ற வார தொடர்ச்சியினை கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, இந்த உலகம் சுழல்வது எதனால் அப்படின்னா, கண்டிப்பா உழைக்கும் தொழிலாளர்களுடைய கரங்களால் தான் இந்த உலகமே சுழலுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சிறப்பு வாய்ந்த உழைப்பாளிகளின் குரல்களை கேட்கும் இந்த சிறந்த நிகழ்ச்சி தான் அச்சாணி. இன்றைய நமது அச்சாணி நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர், ஒரு பெண் தொழில் முனைவோர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் பண்றாங்க, அவங்களோட அனுபவங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்,
1: ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் மகாலட்சுமி, நான் வந்து மதுரை சிம்மக்கல்ல இருந்து வர்றேன். கலர் கோலப்பொடி தயார் பண்றத உங்களுக்கு விரிவா சொல்ல வந்திருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷம். அதாவது பெண்களுக்கு உகந்த ஒரு பொருள் தயாரிக்கிறீங்கம்மா. கலர் கோலப்பொடி தயாரிக்கிற தொழில் எப்ப இருந்து நீங்க வந்து செய்றீங்க?
2: எனக்கு வந்து 10 வயசுல இருந்து நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார்.
1: தொழில் எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம்?
2: இப்ப எங்களுக்கு இப்ப வருஷம் நல்ல கூடிக்கிட்டு தான் இருக்கு, ஒழிஞ்சு இது குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முதல் வந்து நாங்க மதுரையில மட்டும்தான் தயார் பண்ணோம். இப்ப எங்களுடைய தொழில் வந்து எல்லா ஊர்லயுமே தயாராகுது.
1: சரி, இப்ப இந்த கலர் கோலப்பொடி தயாரிக்கூடிய பிசினஸ்ல முன்பணமா வந்து முழு அமௌண்ட்டையும் கொடுத்துறாங்களா, இல்ல வந்து சரக்கு நீ அனுப்பின பிறகு அமௌண்ட் கொடுப்பாங்களா? அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: இப்ப வந்து நாங்க சரக்கு போறவங்க வந்து வர்றாங்க, ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு 25,000 சரக்கு வேணும்னு சொல்றவங்க, வெளியூருக்காரவங்க தெரியாத வந்தாங்க, முழுசா கட்டிட்டு எங்களுக்கு போட்டு விட்டுருங்க அப்படின்னு. இப்ப கஸ்டமர் எங்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நாங்க அனுப்பிச்சு விட்டுட்டே இருப்போம், அவங்க வந்து எங்களுக்கு பணம் போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி வாங்கிட்டு போறவங்க ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு போய் டக்குன்னு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போய் நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க திருப்பி என்ன செஞ்சிருவாங்க, வரமாட்டாங்க. அடுத்து அவங்க சூழ்நிலை எப்படின்னு தெரியாது, ஆனா வரமாட்டாங்க. நாங்களும் கேட்டு பாப்பா வரமாட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் மாதிரி ஆகி போயிரு. நாங்க ரவும் பகல்மா ஒரு வாரம் உழைச்சு அவங்களுக்கு நாங்க கொடுத்த மாதிரி ஆகி போயிரு. அந்த மாதிரி எங்களுக்கு மறக்க முடியாதுன்னா 2-3 பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. வாங்கிட்டு நான் போய் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு பாதி காசை கொடுத்துட்டு பாதி காசை கொண்டுட்டு போவாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் எல்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு போய் திரும்பி வரவே இல்லை. ஒரு 20 சிப்பை ஏத்திட்டு போனவங்க திரும்பி வரவே இல்லை அவங்க. நாங்களும் போன் போட்டு பார்த்து இப்போ தர அப்புறம் தர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. நாங்க அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு வந்து அனுப்ப மாட்டோம். எங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தா நீங்க ஃபுல் அமௌண்ட்டை கட்டிடுங்க, அனுப்பிச்சு விட்டுறோம் சரக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பழகப்பட்டவங்க கஸ்டமர் நம்பிக்கையானவங்களுக்கு மட்டும் நாங்க அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் பணம் வாங்கிக்கிறோம்.
1: சரிங்கம்மா, இப்போ உங்க தொழில பார்த்தோம்னா ஒரு குடும்ப தொழிலா, மாமா

0: மருமக எல்லாருமே சேர்ந்து பாக்குறத சொல்றீங்களே, முழுமையா வந்து இதே தொழில் தான் பண்றாங்களா?
1: இல்ல, அவங்க வந்து வெளியில வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து இந்த தொழில வந்து எங்களுக்கு துளை பண்ணுவாங்க.
0: அதாவது இது வந்து கூடுதல் தொழிலா பண்றாங்க,
1: கூடுதல் தொழிலா வந்து இது வந்து இந்த சீசன் டைம் அப்படிங்கிற கண்டி அவங்க எல்லாரும் வந்து ஒத்துழை பண்ணுவாங்க. பையன் வந்து ஸ்கூல் சவாரி எடுக்கிறான், இன்னொரு பையன் கொரியர்ல சவாரி பண்றான், எங்க மருமக ஆபீஸ்ல வேலை பாக்குது. அது வேலையை முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு வேலை பார்த்து தரும். எங்க பையன்களும் வேலையை முடிச்சுட்டு வந்து அவங்க தயார் பண்ணி தருவாங்க, அதை தேசி தருவாங்க, நாங்க பேக்கிங் பண்ணுவோம். அது வந்து எக்ஸ்ட்ரா வேலை பாக்குற மாதிரி கடின உழைப்புங்களை எங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு தயார் பண்ணி இதை அழிச்சாதான் நீ அடுத்து கார்த்திகை மார்கழிங்கல நிறைய மூவ்மெண்ட் ஆகும். ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் வரையில, அப்ப அந்த 10 கஸ்டமருக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாள் நாங்க தயார் பண்ணி அனுப்பணுங்கல, அப்போ வந்து நம்ம பசங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவர் வேலைக்கு போயிட்டு வந்து அவரும் ஒத்தாசை பண்ணுவாரு, கொத்தனார் வேலை பாக்குறாரு.
0: இப்ப கோலப்பொடி தயாரிக்கிற தொழில் சீசன் இல்லாத டைம் எந்தெந்த காலகட்டங்கள்?
1: 10 மாசம் சீசன் இல்லாத டைம்,
0: 10 மாசம் சீசன் இருக்காது, 2 மாசம் தான் உச்ச
1: மாசத்தினுடைய உழைப்பை நாங்க 2 மாசம் செய்யணும்.
0: சரிங்கம்மா, இப்ப இந்த கோலப்பொடி தயாரிக்கிற தொழிலோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க?
1: இப்ப வந்து எங்களுக்கு செல்லுல யூடியூப்ல வந்து எங்களை பேட்டி எடுத்து அவங்க பாதி எங்களை டெவலப் பண்ணி விட்டாங்க.
0: எப்ப பேட்டி எடுத்தாங்க?
1: எனக்கு எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பார்த்ததுல வந்து எனக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து எனக்கு நிறைய சேல்ஸ் ஆகுது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வெளியூர் பெண்கள்லாம் வந்து எப்படி தயார் பண்றது என்னன்னு என கேட்பாங்க. அவங்களுக்கும் நான் விளக்கங்கள் கொடுப்பேன், இந்த மாதிரி நாங்க தயார் பண்றோம், சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது நம்மளோட அழிஞ்சு போயிடக்கூடாது இந்த தொழில், இதை அடுத்தடுத்து மூவ்மெண்ட் ஆகணுங்கிற கண்டி எல்லாத்துக்குமே இதை நாங்க கத்து கொடுத்துருக்கேன்.
0: நல்லதுமா.

0: இப்ப நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்ட்ட. உங்களை மாதிரி அதாவது சுயமா ஒரு தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நான் இதுக்கு வந்து வாங்க, என் தொழில நான் உங்களுக்கு கத்துத்தரேன். இதை வந்து நீங்க வந்து இதெல்லாம் பார்க்க கூடாது. பாக்குறவங்க வந்து நல்ல சந்தோஷமா அந்த தொழிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம், இதை போய் ஒரு தொழிலா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே பார்த்தாதான், இப்ப நாங்க செய்யறதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க. இப்ப எங்க பக்கம் பக்கம் உள்ள வீட்டுகள்லயே இப்ப எங்க சித்தி பொண்ணுகள்லாம் சும்மா வீட்டுலதான் இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு அக்கா நான் தயார் பண்றேன் அப்படின்னு, வாங்க வந்து உட்காருங்க, நான் பொருளாதாரம் வேணா நான் தர்றேன், தயார் பண்ணுங்க.
0: அப்ப அவங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க?
1: கத்து கொடுப்பேன்.
0: உங்க கம்பெனிக்கு வந்தாலுமே
1: கத்து கொடுப்போம்.
0: கத்து கொடுக்குறீங்க?
1: ஆமா, இது வந்து நம்மளோட அழிஞ்சு போக கூடாது.
0: காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கும் தனிப்பட்ட பொழுதுபோக்கு அதாவது வெளியூர் போறது?
1: இந்த ரெண்டு மாசம் மட்டும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது.
0: கார்த்திகை மார்கழியில
1: வந்து எதுவுமே கிடையாது. ஒரு விசேஷங்களுக்கு போக முடியாது, நாங்க டிவி இதெல்லாம் பார்க்க முடியாது. எங்க ஏரியால வந்து ரோட்டு மேலேயே வச்சு இதை நாங்க வேலை பார்ப்போம். இதை வந்து வீட்டுகள்ல வச்சு இதை பார்க்க முடியாது. கெமிக்கல் வீட்டுக்குள்ள

0: பரவும். பங்கினக்குள்ள உட்காந்து தயார் பண்ணோம்னா அந்த கெமிக்கல் வந்து சாப்பாடா இருந்தா கூட அதுல போய் பரவிடும். இந்த ரோஸ் கலரு, வயலட் கலரு இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதனால இதை நாங்க வீட்டுல வச்சு யூஸ் பண்ண முடியாது.
1: அப்ப உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் வந்திருக்கா?
0: இல்ல, இது வந்து எங்களுக்கு வந்து செட் ஆயிருச்சு. இதை எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நாங்க இதை வச்சு நாங்க ஆரோக்கியமா தான் இருக்கோம், இதை வச்சு நல்லா தான் இருக்கும்.
1: சரி, ரொம்ப சந்தோஷமா. அதாவது உங்களுடைய 10 வயதுல ஆரம்பிச்ச இந்த தொழில் 38 வருஷம் தாண்டி தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க. மதுரையில உற்பத்தி ஆகக்கூடிய தொழில், சென்னை, பாண்டிச்சேரி, காரைக்குடி,
0: எங்களை வச்சு கம்பெனிக்காரங்களும் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கிட்ட கலந்தே வாங்கிட்டு போய் அவங்க கம்பெனில போய் பேக்கிங் பண்ணி அவங்க சேல் போட்டு தயார் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க குடிசை தொழில் தான், ஆனா எங்களை வச்சு அவங்க தான் வந்து லோடு கணக்குல எங்கிட்ட ஏத்திட்டு போயிருவாங்க.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க பொன்னான நேரத்தை செலவழிச்சு அங்கிருந்து இங்க வந்து உங்களுடைய அனுபவங்கள், கிட்டத்தட்ட 38 ஆண்டு கால அனுபவத்தோட வந்து சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சவால்கள் என்னென்ன, அதை பத்தி சொன்னீங்க. என்ன மாதிரி பெண்கள் யாராவது விரும்புனாங்கன்னா இந்த தொழிலை கத்துக் கொடுக்கவும் நான் தயார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்க தொழில் இன்னும் மேன்மேலும் நல்ல முன்னேறணும், வளர்ச்சி அடையணும். உங்களோட பிசினஸ் தமிழ்நாட்டையும் கடந்து
0: நான் மலேசியா சிங்கப்பூர்ல அனுப்பி விட்டுருக்கேன் சார்.
1: அப்படியா? அதான் சொல்ல வந்தேன், கடந்து நம்ம நாடு தேசத்தை.
0: இந்த யூடியூப்ல பார்த்து நம்ம மலேசியாக்காரவங்க ஒருத்தவங்க போன் போட்டு நான் உங்களை பார்த்தேன், நான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தயார் பண்றத நான் வாங்கணுங்கிறது காண்டி கப்பல்ல 45 நாள் என்னுடைய சரக்கு போச்சு.
1: கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலர் கோலப்படி வந்து தேசம் விட்டு தேசம், நாடு விட்டு நாடு, கடல் கடந்து போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா, உண்மையில பெரிய ஒரு சாதனை அதெல்லாம். மதுரை எல்லோரும் குடிசை திருவிழா ஆரம்பிக்கிற நீங்க ஒரு யூடியூப் மூலமா வந்து வெளிநாடு வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கீங்க. உங்க வந்து கஸ்டமர் வெளிநாட்டுல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட தொழில் இன்னும் நல்லா மென்மேலும் முன்னேறணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்க ஆகாஷ்வாணி ஆலிடி ரேடியோ சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்மா.
0: இந்த நிகழ்ச்சியை பேச வாய்ப்பு கொடுத்த மதுரை ஆகாசவாணிக்கும் நன்றி. என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நன்றி.
1: நன்றிமா.

இதுவரை அச்சாணி நிகழ்ச்சியில் கோலப்புடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேர்களே.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: நேரம் 8:45.
8: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் உழவர் உற்பத்தியாளர் குழு பணிகள் என்பது குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாபட்டி விவசாயி பி நாகையா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை கேட்கலாம்.
9: அங்குடைய பொருளை வந்து நம்மளுக்கு கொடுத்து உதவுவாங்க,
10: பொருளை கொடுத்து உதவுவாங்க, பொருளை கொடுத்து உதவுவாங்க. நீங்க இருந்து மத்த கம்பெனிக்கு உங்களை பொருளை விக்கிறதோ, அந்த பொருளை அந்த கம்பெனி உங்களுக்கு வேண்டிய வாங்கிக்கிறதோ,
9: அது வாங்கிக்கலாம். அவங்க கிட்ட இருக்கிற பொருளை நம்ம வாங்கிக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிற பொருளை அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் தோதுவாது இருக்கு.
10: சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான இன்னொரு கம்பெனிக்கு விக்கிறத விட கடைய மாரி அந்த இடத்த ஒரு அமைச்சு இவங்க பொருளை கொண்டு அங்க காட்சிப்படுத்தி மக்களுக்கு வந்து விக்கிறாங்களே, அதை மாதிரி எதாவது முயற்சி எடுத்திருக்கீங்க?
9: அது எடுத்திருக்கோம். காரிய வீட்டுல உழவர் சந்தை இருந்துச்சு.
10: சரிங்க,
9: அங்க கொண்டு வச்சோம். எங்கெங்க இது நடக்குதோ, பங்கன் நடக்குதோ, அங்கெல்லாம் கொண்டு போயிருவோம். எங்க
10: வேளாண் திருவிழா,
9: திருவிழா அப்படி கொண்டு போனா ஒரு விளம்பரம் ஆகும். அந்த இதுக்காக அதெல்லாம் கொண்டு போயிருக்கோம். இப்ப வந்து சந்தை மார்க்கெட்டிங் இருக்கு, அங்க கூட எங்களுக்கு கடை தரம்னார் டிடி சார்.
10: சரிங்க, இப்ப வந்து சந்தைப்படுத்துதல் அப்படிங்கறது வந்து நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி எஃபிஓக்கு கொடுக்குறீங்க, இன்னொரு எஃபிஓல இருந்து நீங்களும் வாங்கிக்கிறீங்க, அப்புறம் வந்து பொதுமக்களுக்கு வந்து சந்தையில கொண்டு
9: அவங்களுக்கெல்லாம்.
10: இப்ப நவீன காலகட்டத்துல இது எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. யாரா இருந்தாலும் போன்லயே வந்து எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிடுறாங்க, அப்புறம் வந்து எல்லாம் நெட்ல போட்டு வாங்குறாங்க, செய்யறாங்க. அந்த மாதிரி நான் ஆர்டர் கொண்டதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா?
9: அது நம்ம இருக்காரு சார், அவகிட்ட சொன்னா போதும், அவங்களே மார்க்கெட் பண்ணி இந்த நியாம அந்த ஸ்கீம்ல செல்வ நெட்ல இதுல அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி தன் டன்னு குருதல் வச்சிருக்காங்க, தன் டன்னு வரவு வச்சிருக்காங்க, தன் டன்னு சோளம் வச்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம விவசாயிக வியாபாரிக்கு வந்தா விட்டுக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன் மூலமா இன்னைக்கு எவ்வளவோ கண்டுபிடிச்சு எவ்வளவோ இது வந்துருச்சு.
10: நீங்க இதுக்கு முன்னாடி ஆன்லைன்
9: நான் வைக்கல, நான் குடோன்ல இறக்கி விட்டேன், அவங்க சார் வித்துருவாங்க. என் பணத்தை வந்து அக்கௌண்ட்ல பேங்க்ல அனுப்பிடுவாங்க.
10: ஓ, நீங்க வந்து ஆன்லைன்ல விற்கணும் அப்படின்னாலே வந்து ஒரு இதுவரைக்கும் அரசு அதிகாரியை தேடி போறீங்க.
9: ஆமா, அரசு கிட்ட உடனே அப்படி விற்கலன்னா அவங்க அந்த மூலத்துல அவங்க வித்துருவாங்க, வித்து எனக்கு பணத்தை வந்து பேங்க்ல போட்டுருவாங்க. அவசியமே கிடையாது, நம்ம குடும்ப விற்பனை கூடத்துல வந்து இறக்கிட்டா போதும் நம்ம பொருளை.
10: சரிங்க,
9: அழகா அவங்களே வித்து கொடுத்துருவாங்க, மார்க்கெட்டிங் நல்ல விலைக்கும் வித்து கொடுத்துருவாங்க, நம்ம வந்து பயப்பட வேண்டியதே இல்ல.
10: சரிங்க, இப்ப வந்து இன்னொரு கேள்வி, இத்தனை விவசாயிகள் வந்து உங்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நீங்களும் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, அவங்க ஒரு பங்களிப்பு தொகையோட உங்கள்ட்ட வர்றாங்களே, இந்த பங்களிப்பு தொகைக்குலாம் வந்து ஏதாவது தணிக்கைன்னு எதாவது இருக்கு, அதாவது ஆடிட்டிங் ஏதாவது பண்றாங்களா? அதுக்கு அரசாங்கத்துக்கு எதுக்கு அதுக்கு வழிமுறை இருக்கா?
9: அந்தந்த வரவு செலவுக்கு ஆடிட்டருக்கு கணக்கு பதிஞ்சுக்கிறோம், அந்தந்த வருஷத்துக்கு பதிஞ்சிருவோம், அதே போல போர்ட் ஆஃப் டைரக்டருக்கும் பதிஞ்சிருவாங்க. நிர்வாகம் இருக்கு, நல்ல செயலுக்கு இருக்கு.
10: சரிங்க, இப்ப உங்களை பார்த்து உங்களோட நிறுவனம் மிக வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்குது, காரியாபட்டியில இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கு. பக்கத்து ஊர்ல இருந்தோ இல்லாட்டி ஒரு பக்கத்து மாவட்டத்தில இருந்தோ யாரோ உங்களை கேள்விப்பட்டு நாகையாவை பார்க்க வர்றாங்க, பார்த்து அவட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எப்படி செயல்படுத்துறது, அதை எப்படி வந்து வெற்றிகரமா இயக்குறது.

0: அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா நீங்க உங்க ஆலோசனை கொடுப்பீங்களா?
1: கண்டிப்பா, நாங்க எத்தனை மீட்டிங் போட்டிருக்கோம், அந்த மாதிரி நிறைய ஊர்ல வந்தாங்க.
0: சரிங்க,
1: வந்து எங்க கம்பெனிலேயே ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு எங்களுடைய நடைமுறையெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை வச்சு அவர் 500 மெம்பர் தான் அவங்க சேர்த்துருந்தாங்க, 300 மெம்பர் 500 மெம்பர் தான் சேர்த்துருங்க. அதெல்லாம் இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சால் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற சலுகை நம்மளுக்கு கொடுக்கும். இப்படி பண்ணினாத்தே விவசாயிகளுக்கு வந்து டவுன் மடங்கு அவங்களுக்கு வருமானம் உருவாக்க தெரியும். இல்லைன்னா அடிமாட்டுக்கு வித்த விலையத்தான் விற்பாங்க. நல்லா உழவு போடுறான் சித்திரை மாதம் பங்கினி, சித்திரை மாதத்தில் உழவு போடுறான், 3 உழவு போட்டால் போதும், குருதலுக்கு 8 குண்டால் அடிக்கலாம். 8 குண்டால் எதுக்கு அடிக்க முடியும்? மாட்டுச்சாணம் போடணும். 3 உழவு போட்டாலே போதும், களை ஒரு களை தான், அதுக்கு எந்த மருந்து எதுவுமே தேவையில்லை. குருதலி ஒன்றுக்கு மட்டும் வரவுக்கு அப்படித்தான். மக்காச்சோளத்துக்கு மருந்து அடிக்கணும், இல்லைன்னா அதுக்கு இந்த புழு கொடுக்கும்.
0: அதான்
1: இந்த ரெண்டுக்குமே மருந்து நமக்கு தேவையில்லை. 8 குண்டால் எடுக்கலாம் சார்,
0: ஏக்கருக்கு.
1: ஏக்கருக்கு
0: சரிங்க. எனக்கு மழை அளவு வேணுமே, மழை வேணுமே.
1: மழை வந்து 3 மழை வேஞ்சா போதும், அதுக்கு அதிக மழை தேவையா இல்லை. 3 மழை தான் விதைச்சாச்சா மழையில ஈரத்தில் வேச்சிடுறோம். களை எடுக்கிறப்ப ஒரு மழை வேஞ்சாலும் சரி, அது அந்த மழையோட பிற ஒரு மழை வேஞ்சாலும் வெள்ளாம விளைஞ்சிரும். அதுக்கு இப்ப என்ன செய்யறாங்க இவங்க, பொட்டாசும் காம்ப்ளெக்ஸும் ஊரியா கொண்டு அமுக்குறது. அது எதுக்கு? அதுக்கு நம்ம நிலத்து கெடுதான், லட்சக்கணக்கான பூச்சிக்கு இருக்கு மண் வளத்துல, அது பூரா கெட்டு போயிடும். மாட்டுச்சாணத்தை போட்டால் களை வேணா வரும், களை வந்தா ஒத்த களை தான் எடுக்க போறேன். அழகா 8 குண்டால் எடுத்திருக்கேன், நானே எடுத்திருக்கேன். 6 குண்டால் இருந்து 8 குண்டால் வரைக்கும் எடுத்திருக்கேன். நான் 4 பசுமாடு வச்சிருக்கேன், வருஷம் மாட்டுச்சாணத்தை தான் போடுறேன். எனக்கு வெள்ளாமை எந்த குறையும் இல்லை. பருத்தி 3 ஏக்கர் போட்டிருக்கேன், குருதல் 2 ஏக்கர் தான் போட்டேன். இந்த மாதிரி விவசாயத்துக்கு நட்டம் வராது, ஆனால் நட்டம் வர்றது மாதிரி விவசாயி நாமளே ஏமாந்துக்கிறோம். வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
2: ஒரு திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: உழவர் உற்பத்தியாளர் குழு பணிகள் என்பது குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாப்பட்டி விவசாயி பி நாகையா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: நமக்கு விலை நிர்ணயம் பண்ணணும், நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னா ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கொண்டு போகணும்.
2: சரிங்க,
1: அங்கே போய் வச்சு விற்கணும். அப்படி இல்லை உனக்கு பண தட்டுப்பாடாக இருக்கு, கஷ்டப்படுறியா, லோன் வாங்கிக்கலாம்.
2: சரிங்க,
1: அது தவறுனா அரிசி கொண்டு போ. எங்கே நம்ம தான் கம்பெனி வச்சிருக்கோம்ல, நடத்துகிற முடியல, மிஷினு கொண்டு போ. நேரம் அரிசி இன்னைக்கு சுவருக்கு அதுதான் நல்லா விற்குது.
2: அதாவது
1: அரிசி விற்கிறது, குறுதல் அரிசி கிடைக்க மாட்டேங்குது.
2: சரிங்க, அதாவது உங்களுடைய உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலியமா வந்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம என்ன தொழில் பயிர் செஞ்சா எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணலாம், எந்த அளவுக்கு லாபம் எட்டலாம் அப்படிங்கிற அறிவுரையும் ஆலோசனை நீங்க கொடுக்குறீங்க. அந்த விவசாயிகளுக்கு தான் யாரு, தன்னுடைய பொருளை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் நீங்க வந்து விவசாயிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு
1: இருக்கீங்க.
2: கிடைக்கல
1: லாபம் கிடைக்கல, நட்டப்படுறோம். எதுக்கு நமக்கு இந்த வம்பு, கலையை போட்டுட்டு கூலி வேலை பார்த்து கஞ்சி குடிச்சுக்கிடுவோம், இப்படி தான் ஜனங்க நினைக்கிறாங்க. ஆனா இப்படி லாபம் இருக்குங்கிறது புரியணும், புரியல் தன்மை இல்லை, ஒன்றும் இல்லை. நமக்காக கவர்மெண்ட் எல்லா செலவும் கொடுத்து மெம்பராக சேர்ந்துருக்கோம், மிஷினரியா வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. விறுவிறுன்னு கொண்டு போய் ஏற்றி கொண்டு அற இல்லையா, உன் சாப்பாட்டுக்கு அரைச்சி வீட்டுல வச்சுக்கோ. அது அரிசி அதிகமா இருக்கும், மார்க்கெட்டிங் பண்ணு, பாக்கெட்டை போடு, பில்லு பாதிக்கு பாதி இருக்குல்ல சார், லாபம் இல்லையா, பாதிக்கு பாதி இருக்கு.
2: சரிங்க, அதாவது வந்து இது வரைக்கும் வந்து உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலியமா வந்து விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனை வழங்குவது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொருட்களை வந்து சந்தேகப்படுத்துவது, அது மூலியமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணும், அவங்களோட லாபத்தை வந்து இரட்டி பார்க்கணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான அந்த முன்முயற்சிகளை வந்து உங்க நிறுவனத்தின் மூலியமா வந்து நீங்க சாதிச்சுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து வந்து உங்களுடைய பணி வந்து தொடரணும், அது வந்து வர்ற தலைமுறையில என்ன பண்ணணும், விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்கு வந்து வரணும்.
1: நம்ம கேவிக்கு விவசாய பண்ணையில காரியவெட்டி அக்ரி டிபார்ட்மெண்ட்டு, ஆத்மா டிபார்ட்மெண்ட்டு, இவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து விவசாயிகளுக்கு குறுதவெளி வாங்கி கொடுத்துருக்கேன். உற்பத்தி பண்ணுறது,
2: உற்பத்தி பண்ணுறது
1: இது 10 வருஷத்துக்கு முதலே ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதனால டன்னு கணக்கில் இப்போ இந்த வருஷம் வந்திருக்கு. இந்த வருஷம் விலை இல்லை, இப்போ 3200 மேலே தாண்டலை. போன வருஷம் 52 வரைக்கும் வித்துச்சு உண்டாடு, இந்த வருஷம் 3200-300 மேலே, அதுக்கு மேலே தாண்டலை. அதனால சில விவசாயிக கஷ்டப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது ஐடியா, நீ அங்கே போ ஐயே, உனக்கு டவுன் மடங்கு வித்து கொடுப்பாங்க. இல்லையா அரிசி ஆற உன் வீட்டுக்கு சாப்பாடு. சுவர் எதனால வருது
2: சொல்லுங்க.
1: நம்ம கஞ்சி குடிக்கல, பழைய கஞ்சி, கூழு, கேப்ப, கம்பு எல்லாம் நம்ம குடிச்சவங்க தானே. ஏன் இப்ப அதை பயன்படுத்த மாட்டேங்கிற? பிற இப்ப சுவர் வராம என்ன செய்யும்? அதெல்லாம் கட்டாயிருச்சு. இப்ப இப்பதான் கொஞ்சம் ஜனங்க சுவர் வர்றது, அரிசியை வாங்கி சாப்பிடுறாங்க.
2: இதுவரை நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களோட அனுபவ கருத்துக்களை வந்து எங்களுடைய நேயர்களுக்கும் எங்களுடைய விவசாயிகளுக்கும் எல்லாத்துக்கும் பகிர்ந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக நேயர் சார்பாக நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: உழவர் உற்பத்தியாளர் குழு பணிகள் என்பது குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாப்பட்டி விவசாயி பி நாகையா அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பாரதம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 9:30 நேயர்களின் கடிதம் பேசும் நிகழ்ச்சியாக காற்றல் விரையும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக 9:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல் செய்ய, அதனைத் தொடர்ந்து 9:15 செய்திச் சுழல் சென்னை அஞ்சலாக கேட்டுவிடலாம்.

0: The Kola Medal dedicates award to farmers of India. West Bengal government announces immediate start of deportation proceedings against illegal Bangladeshi infiltrators under Citizenship Amendment Act. India to remain world's fastest growing major economy with 6.4% growth this year despite West Asia conflict, says UN report. IMD issues red alert for severe heatwave conditions over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha for the next 2 to 3 days. And in IPL cricket, match between host Kolkata Knight Riders and Mumbai Indians underway at the Eden Gardens. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் தேன் புரட்சி திட்டத்தின் பயனாளி திரு ஜோதிஷ் நாயர் தேனி வளர்ப்பு குறித்த தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் ஜோதிஷ். உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் உங்களை வந்து நேர்காணல் செய்வதில் மகிழ்ச்சி ஜோதிஷ். அடிப்படையில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் தேனீ வளர்ப்புக்கு மாறினது எப்படி, உங்களுக்கு இதில் எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது?
4: என்னுடைய அப்பா அம்மா விவசாயி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எனக்கு தெரியும். ஸோ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டும் சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டுன்ற எனக்கு தெரியும். நானெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கல்லூரி பிஜி படித்தது, 2 பிஜி எடுத்தேன். எல்லாமே அந்த விவசாய இதில்தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டம் பார்த்திங்கன்னா அந்த சக மனிதர்களுக்கு வரப்படாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லப்போல் நான் கஷ்டப்பட்ட போல நீயும் கஷ்டப்படப்படாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எல்லா விவசாய மக்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க அது மாதிரி கஷ்டப்படப்படாதுன்றது தான் அது. அப்போது இது பெரிய ஒரு ட்ரெஷரை நம்மளால் எதுவும் மிஸ் பண்ணுறோன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வருது. நம்ம எப்பவுமே எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம தேடணும். தொலைக்காத இடத்துல போய் தேடுறது இது கிடையாது. நம்ம கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, விவசாயத்தை சார்ந்த கண்ட்ரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ட்ரில்லியன் எக்கனாமி, ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கனாமியெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் ஏன் பண்ண முடியல? இப்போ தானே சின்ன சின்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா வந்துட்டுருக்கேன். இப்போது சின்ன ஒரு டேட்டா ஒன்று சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல. 1942 இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வந்தது. 2013 பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12%, 13% தான். ஏன் இவ்வளோ டிக்ளைன் ஆகுது? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு சமுதாயம்லாம் நினச்சி அங்கேருந்து ரொம்ப வெளியே வந்துடுறாங்க. யாருமே விவசாயிங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகலாம் விவசாயம் வேண்டான்னு சொல்லிட்டுலாம் வெளியே வரது கிடையாது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வெளியே வர்றாங்க. விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனுக்கு விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி சந்தையில் எடுத்துகிட்டு வருதுன்றது தெரியாது. அப்போது நான் படிச்சிருக்கேன். ஸோ நான்லாம் வெளியூரில் இருந்திருக்கேன். ஒரு 15 இயர்ஸ் நான்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி, குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கேன். எனக்குலாம் சந்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த வேல்யூஏட்டட் ப்ராடக்ட்ஸை எப்படியில் எடுத்துகிட்டு போகலாம், உலக அளவில் சந்தைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது, இது கோர் ஃபவுண்டேஷனே பார்த்திங்கன்னா, ஏன் விவசாயம்லாம் நலிவிழந்து போகுது அது யாருக்குமே தெரியல இல்லை, அதில் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே பிடெக் ஐடின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதேமாதிரி விவசாயத்துக்கு ஒரு காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது எப்படிலாம் நம்மளாலலாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத ஒரு சிந்தனை. ஸோ இது ஃபவுண்டேஷன் நம்மளாம் அந்த ரூட் காஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வீ கேன் டூ தேட் ஒன். சரி, நம்மளே ஒரு அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கு அதில் நம்மளே இல்லை ஒரு டேட்டா ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிக்ஸ் சிக்மா அனலிஸ்ட்டு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டேட்டா அனலைசிஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 விவசாயிங்கிட்ட சவுத் இந்தியா ஃபுல்லால் பண்ணி பார்த்தேன்.
3: சார், இந்த இனிஷியேட்டிவ் எப்போ தொடங்கி?
4: நான் என்னெல்லாம் இதுக்கு ஊக்குவிச்சது பார்த்தீங்கன்னா ஏபிஜே சார் தான். ஏபிஜே சார் தான் ஒரு ஐ ஜஸ்ட் அவர் நான் அண்ணா யூனிவர்சிட்டி, நான் அப்புறம் அப்ராடில் இருந்தேன், யூஎஸில் இருந்தேன். யூஎஸில் நான் க்ரீன் கார்டு ஹோல்டர், அதை அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணும்போது தான் ஐ ஜஸ்ட் காட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் தான் எனக்குள்ள இக்னைட் பண்ணி விட்டது. ஏபிஜே சார் தான் சொன்னார், இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, விவசாய மகனாக இருக்கீங்க, நீங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூரில் போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியும், உங்களுக்கு அனலைசிஸும் தெரியும், உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு பேஷன், தென் நீங்கள் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன் தான். சரி, அப்புறமா தான் அவர் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சார்கிட்ட பண்ணார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எம்எஸ் சுவாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டு

0: பிஇ ஃபெடரேஷனுடைய 10 வருஷமாக பிரசிடெண்டாக இருந்தார் அவர். அவர் தான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா கேவிஐசி ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று பூனேயில் இருக்குது, அது டெவலப் பண்ணதே டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார் தான். அதே போல் நிறைய விஷயங்கள் நேஷனல் பி போர்டு பண்ணது அவர் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு அவரில் ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவருடைய ஃபஸ்ட்டு கேரியர்லேயே ஃபஸ்ட்டாக பண்ண என்ன விஷயம் அப்படின்னா ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவர் எப்பவுமே சொல்லுவார் ஐ எம் ஏ ப்ரௌட் பீ கீப்பர் அப்படின்னாரு. ஸோ அவருடைய இதில் நம்மளும் போகிறது என்ன பெரிய விஷயம் தானே. தென் நம்மாழ்வார் ஐயா கிட்ட பேசும்போது அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு தேனீக்கள் இல்லாட்டி உலக நடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த இதில் நம்மள ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நிறைய எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4000 ஃபார்மர்ஸு கிட்டலாம் அந்த ரிசர்ச் பண்ணோம். இதில் என்ன பிரச்சனைனுங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது பொள்ளாச்சியில், பொள்ளாச்சியில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது கரூரில், கரூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது திண்டுக்கல் ஆர் ஹொசூர் ஆர் எனி அதர் பிளேஸ். நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு கிளஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு இஷ்யூஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது என்ன பிரச்சனை அப்படின்னா கோராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி இல்லைன்னவங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கம் சரி நிறைய உதவிகள் பண்ணுறாங்க, அது மக்களுக்கெல்லாம் போய் சேரமாட்டேங்குது. இப்போ கேவிஎஸ்சி போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நிறைய எல்லாம் ரிசர்ச்சுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேவிஎஸ் எல்லாம் தான் எங்களெல்லாம் ரொம்ப ஊக்கு பண்ணி இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய எல்லாம் சப்சிடியோடு எங்களுக்கெல்லாம் லோன்லாம் தந்து எங்களை போன்ற நிறைய ஆட்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கேவிஎஸ்சியில் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டான விஷயம் கேவிஎஸ்சியில் என்ன அப்படின்னாங்க, அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா நோன்றது இதுமாரி சொன்னது கிடையாது. எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் தேவல் கம்ப்ளீட்டாக அவங்களாம் அனலைஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணி இதனால் உங்களுக்கு என்ன லாபம் வரும் அதை வந்து
1: விவசாயத்தின் மேல வந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டத்தினால நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதல்ல நீங்க கேவிஐசிய போய் நீங்க அணுகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அங்க நீங்க எதிர்கொண்ட அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்னவா இருந்தது உங்களுக்கு?
0: எனக்கு ரொம்ப வார்ம்தா இருந்ததுங்க. நான் டாக்டர் லக்ஷ்மராயன் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் டைரக்டர் இருந்தார். அவர்கிட்ட போயில் இது மாதிரி பண்ணலான் இருக்குங்க, இது பண்ணிகிட்டு இருக்கேன் நான், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார். அவங்ககிட்ட போய் கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொப்போசல் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இதெல்லாம் கேட்டாங்க, இதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சோடனே இடிபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் காணிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஃபினான்ஷியல் இருந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டு அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
1: அங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன சார்?
0: அங்கே ஒரு பொருளை எப்படி இல்லை ப்ராசஸாக ஆர்கனைஸ்டாக இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் எப்படி பண்ணலாம் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் எப்படி பண்ணலாம் அது இல்லை ரெண்டாவது, மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது சந்தைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம், ஒரு அரசாங்கத்துடைய இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கெல்லாம் உண்மையுமே பொறுப்பு பெரிய பொறுப்பாக இருந்தது. விவசாயிங்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன், நான் இது மாதிரிலாம் இருக்குது, ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, என்னுடைய தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்காரங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
1: விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு புது அனுபவம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து தேனி வளர்ப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கண்கூட அவங்க விவசாயத்துல வந்து பாத்திருப்பாங்க, ஆனா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அங்க வந்திருப்பாங்க. அவங்களோட இருக்கும் போது உங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த கேவிஐசியில கத்துக்கிட்ட விஷயம்?
0: விவசாயன்றது எனக்கு புதுமையெல்லாம் கிடையாது. ஸோ சின்ன வயசுல இருந்து நாங்க பெண்களுக்கு பண்ணே இருக்கு, அதுல போய் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கும் சேம் ஸ்டேஜ் ஆஃப் இதுதான் இருந்தது.
1: பயிற்சி உங்களுக்கு எப்படி
0: ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்க ஹைலி ஆர்கனைஸ்டனால நம்ப கூட முடியல எனக்கு, இவ்வளோலாம் ஆர்கனைஸ்டெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கம் பண்ணுவாங்களான்றது எனக்குள்ள ஒரு ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஹனி இதெல்லாம் பண்ண போகிறோம், நிறைய வேல்யூ ஆடட் இதெல்லாமல் வேறு ஹனி இல்லாமல் விவசாயிகளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மட்ராஸ் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்து அது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்ருக்கோம்.
1: அதாவது உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுல வந்து கேவிஐசி வந்து எவ்வளவு முக்கிய பங்கு வகிச்சாங்களோ அதே மாதிரி அடுத்த கட்டமா உங்களுடைய செயல்பாட்டிலையும் அவங்களுடைய பங்கு அப்படின்றது முக்கியமா இருக்கு அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
1: அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருந்தது சார்?
0: இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கேவிஐசியில என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஹனி ரிலேட்டடான என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் இல்லை எல்லா பெனிஃபிஷியரியும் கூப்பிடுவாங்க, ஸ்கூல்ஸில் காலேஜஸ் ஆர் சம் அதர் ஈவன் இன்ஸ்டிடியூஷனில் பண்ணும்போது அவங்க கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா பகிர்ந்துருவேன், பகிர்தல் தானே நம்மளுடைய கலாச்சாரமே. சில போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது நான் அங்கேருந்து கற்றுப்பேன், அவ்வளோதான் விஷயம்.

0: எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தானே. ஸோ இது விஷயம்.
1: சரி சார், இப்போ சாதாரணமாக இந்த தேனி வளர்ப்பு அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் பேசுறதுலேருந்தே வந்து தெரியுது. இதை வந்து முழு நேரமாக தொடங்கும் போது உங்களுக்கு அப்போ இருந்த விஷயங்கள் என்னென்ன, இப்போ நீங்கள் அதுலேருந்து முன்னேறி வந்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம், என்னென்ன சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீங்க?
0: சவால்கள் என்ன அப்படின்னா மேடம், இது ஒன்று அப்படின்னா சேல்ஸ் தான். உலக சந்தையில் இது நிறைய பேருக்குலாம் நிறைய இப்போது இந்த நேர்காணல் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறேன் நான், எந்த ப்ராடக்ட்டுமே நம்மள பொசிஷன் பண்ணும்போது வேர் வி ஆர் பொசிஷன்ட் அப்படின்றது பார்க்கணும். அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்டு இப்போ ஒரு சந்தைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சந்தையில் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டில் விற்க முடியுமா, இது உலகத்தில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இருக்கிற 25% தேன் இந்தியன் தேன் தான் டிமாண்டு.
1: இல்லை அதுக்கான காரணம் என்ன சார், இங்கே இருக்கிற சூழல் காரணமா இல்லை என்ன காரணம்?
0: இல்லை சூழல் மட்டும் இல்லை மேடம், 500 வெரைட்டி ஹனி இருக்குது உலக அளவில். அதில் 300 வெரைட்டி ஹனி இஸ் த பெஸ்ட் ஹனி. அதில் 250 வெரைட்டி ஆஃப் ஹனி நம்ம இந்தியாவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மல்டிபிள் லெவலில் பூக்கள், மகரந்தம் இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது உலகத்தில். வி ஆர் ஹைலி பிளஸ்ட். அவ்வளோ அவ்வளோ பூக்கள் இருக்குது, நீங்கள் அந்த காட்டுப்பூக்கள் இருக்குது, அப்புறமா நாட்டுப்பூக்கள் இருக்குது, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹொசூர்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூக்கள் வச்சுருக்காங்க.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
0: ஒரு ஒரு பூக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன், நான் 500 வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி உலக அளவில் இருக்குது. அதில் 300 வெரைட்டி ஆஃப் ஹனி டேர்ம்ட் அஸ் த பெஸ்ட் ஹனி அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 250 இந்தியாவில் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கு, இந்தியாவில் இல்லாத இதே கிடையாது. ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க 2200 நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த மூலின்னு சொல்லிட்டு இதை
1: தேனை
0: சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே யூ வில் யூ நோ நீட் டு டேக் அரவுண்ட் மெடிசின் ஃபார் 2200 டிசீசஸ். அவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணுறோன்றது அதுவே ஒரு வா ஃபேக்டர் தானே நம்ம லைஃப்பில்.
1: நிச்சயமாக
0: இவ்வளோ பெரிய வா ஃபேக்டர் அது.
1: இப்போது உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்து முழு நேரமாக ஒரு தொழிலாக்கிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேவிஏசி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க, அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இதில் வரக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றணும் அப்படின்றதுல கேவிஐசி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் வந்து செஞ்சாங்க? இன்னொன்று சந்தைப்படுத்துதல், ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து மதிப்பு கூட்டிட்டா மட்டும் போதாது, அதை சந்தைப்படுத்துகிற வரைக்கும் வந்து ஒரு உற்பத்தியாளருடைய பணி அப்படின்றது இருக்குது. அதில் வந்து கேவிஐசியோட பங்கு என்ன சார்?
0: சந்தைப்படுத்தணுன்றது முதல்ல சொன்னாங்க, இந்த வேல்யூட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது தான் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தந்தாங்க. அதில் டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் புதுமையாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நானோ டெக்னாலஜியில் நாங்கள் எல்லாம் ஒரு புது இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் நானோ டெக்னாலஜின்ட்டு ஒரு 4 மாதத்துலலாம் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் ஹனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நிறைய பசங்களை ஒழுங்காக தூங்க மாட்டேன்றாங்க, வயசானவங்க தூங்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெர்பல் ஒரு நானோ டெக்னாலஜி மூலமாக பண்ணி அதை ஹனியில் இன்ஃப்யூஸ் பண்ணி அது நாங்கள் ஒரு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுபோல் நிறைய விஷயங்கள் அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுடைய இது எப்படி இல்லை வேல்யூடட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தான் பண்ணிக்கணும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தருவாங்க, அதுக்கு மேலே டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிசர்ச்.
1: இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து இப்போ தேன் நெல்லி வந்து நமக்கு கண் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி வேறு என்னென்ன பொருட்கள்?
0: ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நம்மள இது பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, 6 o'clockலாம் ஸ்கூல் போயிடுறாங்க, 7 o'clockலாம் அவங்களுக்கெல்லாம் எனர்ஜி பார் மாதிரி நம்மளாம் ஹனியில் வச்சு பண்ணலாம். ஏன்னா இதில் குளுக்கோஸு, ஃப்ரூட்டோஸு, சுக்ரோஸு, என்சைம்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது ஹனியில் இருக்குது. ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். தென் பனானா ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அதில் ட்ரை பண்ணிட்டு அது பண்ணலாம். இதுபோல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீ கேன் கீப் ஆன் டூயிங் தட். இது மாதிரி நிறைய பண்ணலாம். இதுமாதிரி கேக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஜென்சி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குக்கீஸ் எல்லாம் இப்போ நாங்கள் எல்லாம் புதுசாக எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஹனி பேஸ்டு குக்கீஸு. ஓகே, அதே மாதிரி அதில் பார்த்திங்கன்னா ஹனியில் இருக்கிற சுகரை நம்ம இதில் வேல்யூ பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஹனியை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து புராணத்துலேயும் அதேமாதிரி கிறிஸ்டியானிட்டிலேயும் அதேமாதிரி இஸ்லாமத்துலேயும்
1: எல்லா மதத்துலேயும்
0: பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஹனியை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ இது. இப்போ ஹிந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தம் அப்படின்னா என்ன, அவனுக்கு அதை சாப்பிட்டாச்சுன்னா அவனுக்கெல்லாம் மரணமே கிடையாது அப்படின்வாங்க. வாட் இஸ் அமிர்தம்? இஸ் நத்திங் பட் நெக்டர். வாட் இஸ் நெக்டர்? நெக்டர் இஸ் நத்திங் பட் ஹனி. ஹனி தான், ஹனி எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுடைய ஆயுள்ல ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளான விஷயங்கள்.
1: நிச்சயமா சார், விவசாயம் அதுதான் வந்து

என்னுடைய பாரம்பரியமான ஒரு தொழில் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணியும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு அப்படின்றது எல்லாரும் வந்து கடினமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுலயும் வந்து நீங்க கேவிஐசியோட ஒரு ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் காட்டில் விரியும் கடித மலர்கள். காட்டில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், காட்டில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்னச்சுக்கிக்குளம், மதுரை 2. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய விருப்பப்பாடல் கேட்கலாம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை கைத்தறி நகர்லேருந்து ஸ்ரீதேவி, குமரன், சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி அவங்க தான் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, அயன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ காற்றலைகளில்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் தான் கேட்க இருக்கோம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்திலிருந்து பிரகாஷ் சியாமலா அஸ்வின் ஆனந்த் அண்ட் மன்வீத் அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ காற்றலைகளில்

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

சாரம் பண்பலை வரிசையில் அடைஞ்சிருக்கீங்க. காற்றில் விரியும் கடுத்தமிழர்கள். காற்றல் விரியும் கடிதமனர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்படல் தான் கேட்குறோம். யார் இங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து முகமது ஹியாத் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, காதல் கிளிகள் திரைப்படத்திலிருந்து பாடல். ஏதோ காற்றலைகளை கேட்கலாம்.

0: செய்யுங்கள் வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் நேயர்கள் இணைந்தே இருங்கள். நேரம் 9:50.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட

நேரம் 9:53. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவருடைய விருப்பப்பாடல் கேட்கலாம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி காமாட்சிபுரத்திலிருந்து ஏ மாடசாமி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ காற்றலைகளில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இரவை ரசிக்கும் இனிய பாடல்களாக இது பட்டு சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் கே.ஜே. ஏசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பை தர காத்திருக்கும் நான், விக்னேஷ் அர்ஜுனன். நாம் கண்ட கனவுகள் எதிர்காலத்தை நோக்கிய திட்டங்களாகத்தான் இருக்கிறது. ஆனால் நினைவுகளோ நாம் கடந்த அனுபவங்களின் வாழ்க்கை பயணங்கள்தான். கனவுகளை நினைவுகளாக மாற்றுவதும் அந்த நினைவுகளை கனவாக மறக்கப்படுவதும் நம் மனதில்தான்.

உறவுகள் எல்லாம் ஓர் நாள் தொடங்கும் தொடர்கதைதான். சிலர் முதல் பக்கத்தில் சிரிப்பார்கள், சிலர் கடைசி வரியில் நம்மை அள வைப்பார்கள். காலம் எழுதிய கதையில் நினைவுகள்தான் அதன் தலைப்பு. பிரிவுகள் வந்தால் கூட, குடும்ப உறவுகள் பிரிந்தால் கூட, என்றும் நிறைவு பெறாத அத்தியாயம் அன்பு மட்டும்தான்.

வாழ்க்கை என்னும் இசையில் பயணிக்கும் ராகங்கள்தான் நமது அனுபவங்கள். சில தருணங்களில் நாம் மறக்க துடிக்கும் அனுபவங்கள் நம்மை அதிகாரப்படுத்துகிறது. ஆனால் பல தருணங்களில் நாம் நினைக்கும் அனுபவங்கள் மட்டுமே நம்மை ஆளத் துடிக்கிறது. இங்கு மீட்டும் அனுபவ கருவிகளுக்கு மதிப்பில்லை. மீண்டும் இசைப்போம் இனிமையான அனுபவங்களுக்காக.

சொல்லும் பரிபூரண உணர்வை தரும் ஓர் இயற்கையின் கொடை. எங்கிருந்து வந்தாயோ, எதற்காக வந்தாயோ என பல கேள்விகளை நம் மனதில் கேட்க தூண்டும் மனிதனால் அடக்க இயலாத இயற்கையின் வெளிப்பாடு இந்த அழல். கண்களால் காண இயலாத, கற்பனைக்கும் எட்டாத படைப்பின் இரகசியம்தான் காற்று.

உனக்காக பாடும் பாடல் எனக்கு பிடித்ததோ இல்லையோ, உன்னை சேர்ந்ததும் உன்னையே தன்வயப்படுத்தும் தனித்துவமான ராகங்கள் என்றென்றைக்கும் எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரிதானே.

இயற்கையின் இன்னலற்ற பிரபஞ்சத்தின் வெளிப்பாடான அண்டவெளிகள் நமக்கு தரும் பாடம் ஒன்றல்ல இரண்டல்ல, ஓராயிரத்திற்கும் மேற்பட்டவைகள். விஸ்தாரம், பேரளவு, பிரம்மாண்டம், உருவாக்கப்படாத எளிமை, அறிவியலுக்கு எட்டாத மகத்துவம் என அண்டவெளிகள் நமக்கு கற்பிக்கும் பாடங்கள் பற்பல. பரந்த மனப்பான்மை, இயல்புத்தன்மை மாறாத வெளிப்பாடு, ஒற்றுமையின் சக்தி, ரெசிலன்ஸ் என்று சொல்லக்கூடிய நெகிழ்வுத்தன்மை, சிந்தனையின் பின்னணி, ஆகா, எண்ணிலடங்காத அனுபவங்கள். இந்த அண்டவெளிகள் நமக்கு தரும் சில பாடங்கள்.

0: காதலனோ ரதியின் நினைவில் உறவின் சுகமே இரவே தருமே காதல தேவன் பூஜை நாளில் மீன் குடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார் மீன் குடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இரவை இதமாக கழிக்க பாடகர் கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் குரலில் அமைந்த திரைப்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இயற்கையில் ஆகாயத்தின் அளப்பரிய இன்ப வெளிப்பாடுதான் நிலா. நிலவை வர்ணிக்காத கவிஞனோ நிலவை ரசிக்காத சாமானியனோ இந்த உலகில் இல்லை. தேய்வதும் வளர்வதுமான நமது மனங்களின் மாய கண்ணாடி நிலா. வெண்முகம் காட்ட மேகம் என்னும் திரை மறைவில் நாணம் கொண்டு தன் முகம் காட்டும் வெள்ளை தேவதை நிலா. நம் வாழ்வில் இனியென்றும் பௌர்ணமிதான்.

நம் மனங்களில் இன்பம் சேர்க்க ராகம் என்னும் ஊசி கொண்டு ஒலிக்கும் கீதம்தான் சங்கீதம். காவிய சுரங்களில் மீட்டும் கானம் கேட்பவரையும் கணப்பொழுதில் இன்பமேற்றும் நம்மையெல்லாம் கரை சேர்க்கும் ஓர் ஒற்றை மருந்து. ராகங்களின் ஏற்ற இறக்கங்களைப் போல நம் மனதின் பயணம் நல்லவையாக இருக்கும் பட்சத்தில் நமது வாழ்வில் என்றும் இசைக்கட்டும் இன்பராக.

தனிப்பட்ட ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணத்தில் வந்து போகும் வாழ்க்கைக்கான ஆசான்கள் பல பேர். ஆனாலும் தனிமையில் நம் மனம் சிந்திக்கும் சிந்தனைகள் தரும் பாடம் பல நேரங்களில் உன்னதமாக அமைந்திருக்கும், இனியும் அமையலாம்.

ஆகாயத்தில் தவழ்ந்து வரும் அழகு வெள்ளை தேவதை வெண்ணிலா, உனக்கோ எண்ணில் அடங்கா எத்தனையோ நட்சத்திர பணிப்பெண்கள். உன் அழகை அருகே காண நவீன அறிவியலும் துடிக்கிறது, அதற்கான கனவும் நனவாகிறது.

அனைத்திலும் சரிபாதியாக கேட்க துடிக்கும் மனம் துயரம் என்றவுடன் துள்ளல் கொண்டு ஓடுகிறது. தெரிவதில் தயக்கம், தெரிந்தவுடன் அதை பயன்படுத்திக் கொள்வதில் தயக்கம், பின் விளைவுகளாக சாதக பாதகத்தில் எதுவருமோ என்ற தயக்கம், சந்தோஷம் என்றவுடன் இரட்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும் மனம், துயரம் என்றவுடன் மனம் எங்கு செல்கிறது?

மனம் என்னும் மயக்கத்தில் அடங்கிய எண்ணங்கள் பற்பல. மனம் என்னும் மயக்கத்தில் அடங்கிய எண்ணங்கள் பற்பல. இவற்றில் நல்லவற்றை வரிசைப்படுத்த தெரிந்தவர்கள் வாழ்க்கை என்னும் மகிழ்ச்சியின் படிக்கட்டில் முதல் தரம்தான்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியானது பாடகர் கே ஜே ஏசுதாஸ் அவர்களின் குரலில் அமைந்த திரைப்பாடல்களை கேட்டு ரசித்தோம். நீங்கள் கேட்டு ரசித்த அத்துணை பாடல்களும் உங்கள் மனம் நிறைந்தவையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது விக்னேஷ் அர்ஜுனன். இனிய இரவாகட்டும் நேயர்களே, வணக்கம்.

நேரம் இரவு 10:58 6 நொடி. ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் நேயர்களே.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. மதுரை எஃப்எம் ரெயின்போ நாளை வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரத்தில் நாளை காலை மணி 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, தொடர்ந்து வந்தே மாதரம், மங்கள இசை, நாளொரு குரல் என நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகும். நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல் இடம்பெற கேட்கலாம். 5:30 இசை மதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்த நாளின் சிறப்பு கேட்கலாம். தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் கண்ணன் அவர்கள். தொடர்ந்து 6:35 ஒரு சொற்கேளிர் இன்று

செய்தி. இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து இன்னொரு செய்தியில், ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர். நாளை காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். கடையம் ஸ்ரீ வில்வநாதர் திருக்கோவில் சிறப்புகள். வழங்குபவர் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் கோ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து காலை 8:55 திரையிசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 ட்ரைட் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. நாளை காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப காணங்கள் என் விருப்பம். 10:30 அலைபாயுதே ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, வெப்ப அலைகளும் தவிர்க்கும் வழிமுறைகளும். நேரலையில் பங்கேற்கிறார் மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள். உடன் உரையாடுபவர் விக்னேஷ் அர்ஜுனன். தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை. 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம். 12:50 தொடர்ந்து சிநேகிதியை இடம்பெறும். பகல் 1 மணிக்கு இனிமையான பாடல்களை தரும் வசந்த காலங்கள். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை கேட்கலாம். தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு சென்னை வானொலி நிலையம். 2:30 அதிரடி பாடல்கள் தரும் துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் பண்பலையின் ஆட்டக்களமாக. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். நாளை மாலை 5:02 மாலை தென்றல் கேட்கலாம், இனிமையான பாடல்கள். 6 மணிக்கு சேவை செய்திகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. நாளை மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:45 அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள், திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன், சென்னை அஞ்சல். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. நாளை இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். நாளை இரவு 8:30 உழவர் உலகம். நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபகரமான முறையில் கோழி வளர்ப்பு குறித்து சிங்கம்புணரி கோழி பண்ணை உரிமையாளர் எம் மணிவண்ணன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நாளை இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். நாளை இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு, இனிமையான பாடல்கள் இசையாக வளம் வரும். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 இனிமையான பாடல்களை தர தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. நாளை வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இடைவிடாத இசையோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கற்கலாம்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இரவு நேரத்தில் இசை மீட்டும் ரீங்காரமாய் இது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலானது வைர நெஞ்சம் என்ற படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் பாடல் வளம் வருகிறது. இணைந்திருங்கள்.

கேட்டு ரசிக்கின்றோம். இரவு நேரத்தில் 103.3 மதுரை ரெயின்போ பண்பலையில் இது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வருகிறது, நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்திலிருந்து. டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் பாடலை கேட்டுவிடலாம். பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவிஞர் வாலி. இணைந்திருங்கள் தொடர்ந்து.

பதினோரு மணி 23 நிமிடம் 29 நொடி. இனிமையான இரவும் மெல்ல நகர வானலையின் இசை ராகம் தருகிறது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலானது உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கவிஞர் வாலி அவர்கள் இயற்றியது. டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் பாடலை கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள். இது மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான இரவு பொழுது இசையோடு இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் தரும் இந்த நேர நிகழ்ச்சி தேனும் பாலும். சென்று பாடும் இனிய கீதம் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் தர இருக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. ஊட்டி வரை உறவு இந்த படத்திலிருந்து பாட்டு டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது, கண்ணதாசனுடைய கற்பனை வரிகள், எம்எஸ் விஸ்வநாதனின் இனிமையான இசை. இரவு நேரத்தில் பூ மாலை வருகிறது கேட்டு இணைந்திருங்கள் தொடர்ந்து.

103.3 மதுரை எஃப்எம். நேரம் இரவு 11:33:55 கேட்டு ரசிக்கும் இந்த நேர நிகழ்ச்சி இது தேனும் பாலும். தேனும் பாலும் தருகிறது நிறை குடம் என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய ஒரு பாடல். பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் இசையமைப்பாளர் வி குமார். கண்ணதாசனுடைய கவி வரிகள் வருகிறது இரவு நேரத்தில். இணைந்திருங்கள் நேயர்களே.

வானலையின் இசை வர்ணஜாலம் இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம். 11:37 53 இந்த நேரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அற்புதமான ஒரு பாடல் கண்ணதாசனுடைய கவி வரிகள், எம்.எஸ். விஸ்வநாதனின் தேன் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பி. சுசிலா பாடியது. சாந்தி நிலையம் என்ற படத்திலிருந்து கேட்கலாம் இந்த இனிமையான இரவு நேரத்தில் இயற்கையை ரசிக்க.

பதினோரு மணி 41:50. இது 103.3 மதுரை FM ரெயின்போ. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இனிமையான பழைய திரைப்பட பாடல்களின் அணிவகுப்பில் நாம் இணைந்திருக்கிறோம் இசையோடு. இனி அடுத்ததாக பொன்னூஞ்சல் என்ற படத்திலிருந்து எம் சௌந்தரராஜன், பி சுசிலாவின் பாடல் வருகிறது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

35 நிமிடம் 33 நொடி கேட்டு ரசிக்கின்றோம். இந்த இனிமையான இரவு நேரத்தில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கேவி மகாதேவனுடைய இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல், பி சுசிலாவுடன் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடியது. நல்ல நேரம் என்ற படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக இந்த நேரத்தில்.

11:49 30 நொடி கேட்டு ரசிக்கின்றோம் இரவு நேரத்தில். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும். இனிமையான பழைய திரைப்பட பாடல்களின் அணிவகுப்பில் அடுத்ததாக அன்பை தேடி என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று. எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசன் கவி வரிகள். இரவு நேரத்தில் கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள்.

11:53 ஆறுநொடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ராமன் தேடிய சீதை என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் வருகிறது பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன். இணைந்திருங்கள் நேர்களை பாடலோடு.

இரவு நேர இசை ராகத்தில் நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும். இனிமையான பாடல்கள் தந்த நினைவில் விடைபெறுகிறது இன்றைய தேனும் பாலும். மீண்டும் நாளை இரவு 11:10 நமது பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம். இனி 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களை, தொடர்ந்து இசையோடு என்றும் நீங்கள்.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மது

0: அன்பு நேயர்களே, தொடர்ந்து காற்றின் மொழி ஒரு மணி நேரத்திலும், ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை நீங்காத ரீங்காரம், தொடர்ந்து இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை தூங்காத விழிகள், மூன்று மணியிலிருந்து இன்னிசை இரவு என்று சொல்லி இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக இசையோடு பயணிப்பது ஆர்ஜே பீட்டர். நேர்களே, இணைந்திருப்போம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோ காற்றின் மொழி.
1: காற்றின் மொழி.

0: முத்தம்
1: மித்தம் மித்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்

அவங்க போல நடக்கணும்னு நினைச்சு பாரு. பாரு கண்ணா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்
2: ஒன்னொன்னா ஒன்னு.

0: இப்போ என்ன டைம்?
1: பரவாயில்ல, நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்னிசை இரவு. நேரம் 4:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள்

இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல், பாபநாசம் சிவன் இயற்றியது, ஜி ராமநாதன் இசையமைப்பில், அரிதாஸ் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

அடுத்து கிருஷ்ண பக்தி படத்திலிருந்து எம்எல் வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல். பாடல் இயற்றியவர் உடுமலை நாராயணகவி, இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரையிசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை. ரூபக தாளம்

மகள் தவில். தொடர்ந்து சுத்தசாவிரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி, தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர். ஏழுமலை அவர்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 31 நாள், வராபவ வருடம் வைகாசி மாதம் 7 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 21 தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 4:51 28 நொடி. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றது.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் தொடர்வது நாளொரு குரல், குரல் எண் 269.

0: தவத்தின் ஆற்றல் கைவரப்பெற்ற தவசீலர்களால் மரணமிலா பெருவாழ்வு அடையவும் முடியும். குறள் எண் 269 அதிகாரம் தவம்.
1: கூட்டம் குதித்தல்லும் கை கூடும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு.
0: தவத்தின் ஆற்றல் கைவரப்பெற்ற தவசீலர்களால் மரணமிலா பெருவாழ்வு அடையவும் முடியும். குறள் எண் 269 அதிகாரம் தவம்.
2: நேரம் காலை 4:54, 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 5 மணிக்கு உங்கள் இல்லம் தேடி வருகிறது பக்தி மாலை, பக்தி பாடல்கள். 5:30 கேட்கலாம் இசை அமுதம். தொடர்ந்து 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 சேவை செய்திகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்த நாளின் சிறப்பு இடம்பெறும். தொடர்ந்து தன்னம்பிக்கை பாடல்கள். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் கண்ணன் அவர்கள். தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் ஒரு சொல் கேளீர் பகுதியில் அறிவிப்புகள் கேட்கலாம். இன்று ஒரு செய்தியில் ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்போக்கள். 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்று கடையம் ஸ்ரீ வில்வநாதர் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்போக்கள். இன்று காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் தொலைபேசி வழியாக விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 ட்ரை டைம் மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். 10:30 அலைபாயுதே என்ற படத்திலிருந்து ஒரு பட பாடல்களாக இடம்பெறும். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வெப்ப அலைகளும் தவிர்க்கும் வழிமுறைகளும் நேரலையில் பங்கேற்கிறார் மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள். உடன் உரையாடுபவர் விக்னேஷ் அர்ஜுனன். தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதியை தொடர்ந்து கேட்கலாம். தொலைபேசி வழியாக மகளிர் விரும்பி கேட்ட பாடல்கள். 1 மணிக்கு வசந்த கானங்கள் இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 1:45 மாநில செய்தி அறிக்கை.

திருச்சிராப்பள்ளி அஞ்சல் 1:55 மெல்லிசை தொடர்ந்து கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம், 2:30 துள்ளல் தாளம் அதிரடி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:20 மெல்ல வரும் பாட்டு, 4:00 வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையன் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்று 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்தி அறிக்கை, 6:45 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள், திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன் சென்னை அஞ்சல், 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள், தம்பி தங்கைகள் தொலைபேசி வழியாக பங்கேற்கும் நிகழ்ச்சி அது, 8:30 உழவர் உலகம், இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபகரமான முறையில் கோழி வளர்ப்பு குறித்து சிங்கம்புணரி கோழி பண்ணை உரிமையாளர் எம் மணிவண்ணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். இன்று 9:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்பில் இன்று ஜே டயானா பாக்கிய ஜோதி, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து 11:10 இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். நேர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியும் நேரத்தில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இந்த இனிய காலை நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி வருகிறது பக்தி மாலை. பக்தி பாடல்கள் இந்த நேரத்தில் நாம் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

5:04:29 இது 103.3 ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் 1:09 இந்த இனிய காலை நேரத்தில் இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை பக்தி பாடல்களோடு. இனி தொடரும் பாடல் பி. சுசிலா பாடியது.

5:53:53 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய காலை நேரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது பக்தி பாடல்கள் தரும் பக்தி மாலை. அடுத்ததாக ஏஆர் ஷேக் முகமது பாடிய பாடல் ஒன்று.

93.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி பாடல்கள் தரும் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த இனிய காலை பொழுதில். அடுத்ததாக ஏஎம் தலிஃபா பாடியது.

5:15 49 இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை, பக்தி பாடல்கள் தரும் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.எஸ். சசிரேகாவின் குரலில் கேட்கலாம்.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 5:19 நாம் இணைந்திருக்கிறோம். இது பக்தி மாலை, பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னிமேனன் குரலில் தான் அடுத்த பாடல் வருகிறது. இணைந்திருங்கள்.